ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 11 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 16 நாள், 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஆட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் கௌரி மனோகரி.

நேரம் 5:59. குரணமதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 7, மக்கட்பேறு முதற்குறள். குறளும் பொருளும், பெறுபவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பே நல்ல பிறர். ஒருவன் பெறக்கூடிய செல்வங்களுள் அறிவுடைய பிள்ளை பேறு போன்ற சிறந்த வேறு செல்வம் இல்லை. குறளும் பொருளும் மீண்டும், பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பே நல்ல பிற. ஒருவன் பெறக்கூடிய செல்வங்களுள் அறிவுடைய பிள்ளை பேறு போன்ற சிறந்த வேறு செல்வம் இல்லை. குறளமதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 7, மக்கட்பேறு முதற்குறள்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்றைய எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பாகும் நேரமும் அறிவிப்பும். இன்று காலை 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியிலும், 8:45 ட்ரை டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியிலும், 9:00 ரெட்ரோ ராகங்களாகவும் இடம்பெறுகிறது. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகானம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாம் மலர், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள் சென்னை அஞ்சல். 6:00 இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, மனித வனவிலங்கு மோதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி பி எம் சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைக்காணும் நிறைவாக சட்டமறிவோம், தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக சிகரம் தொடு, உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். இன்று காலை 8:00 உலக தேங்காய் தினம் குறித்த உரை படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி, 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 உழவர் மனம், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், அதனைத் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, திருமண விழாக்களுக்கு நல்ல சாய்ஸ், மொய் கொடுப்பதா கிஃப்ட் கொடுப்பதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:45 மாநில செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம், லைஃப் கோச் தையல் தொழிலாளர் மற்றும் ஆடை விற்பனையாளர் சிவகிருபா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் இவை இரண்டும் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் சென்னை அஞ்சல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், மகாகனி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். நேயர்கள், இதுவரை இன்றைய எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய
1: அறிவிப்பினை. Prime Minister Narendra Modi has called upon member countries of the Shanghai Cooperation Organization, SCO, to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization, and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek yesterday, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. Secretary West in the Ministry of External Affairs, Sibi George, said in a media briefing that the Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the organization's 25th anniversary. The summit concluded with 13 key outcomes covering counter-terrorism, climate action, energy, disaster management, and digital cooperation. Prime Minister Narendra Modi will address the valedictory session of the Ministry of Jal Shakti's departmental summit in New Delhi today. The two-day departmental summit, which commenced yesterday, is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit brings together the centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The summit focuses on four key areas, including the timely implementation of water infrastructure projects, Jal Sanchay Jan Bhagidari, Catch the Rain, Drinking Water Source Sustainability, and Jal Jeevan Mission 2.0. Union Commerce and Industry Minister Piyush Goyal chaired a roundtable in New Delhi on ease of doing business aimed at scaling India's data center ecosystem. In a social media post yesterday, he stated that the roundtable featured excellent discussions with key stakeholders, including data centers, hyperscalers, cloud providers, power producers, and equipment suppliers, on streamlining regulations and strengthening digital infrastructure. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the progress of the Prime Minister Dhan Dhanya Krishi Yojana PMDDKY at a meeting in New Delhi yesterday. The meeting focused on accelerating implementation of the scheme in the 100 identified district, strengthening convergence among schemes and improving district-level performance for farmers. The scheme focuses on six key objectives, which are increasing agricultural productivity, promoting crop diversification and sustainable agricultural practices, enhancing post-harvest storage capacity, improving irrigation infrastructure, enabling greater access to short and long-term agricultural credit, and improving governance and service delivery. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. Under the amended provisions, a sugar dealer shall not hold any stock for a period exceeding 30 days from the date of receipt of such stock. The government said that the country has adequate availability of onion and it has begun a calibrated and targeted release of buffer stocks through Kanda Express and road transport to ensure moderation of seasonal price pressures. The Consumer Affairs, Food and Public Distribution Ministry said that retail intervention efforts have expanded significantly across 19 cities, supported by the dispatch of over 30 trucks to ensure widespread availability. Prime Minister of Belgium, Bart De Wever, will be on a three-day visit to India beginning today. During the visit, he will hold bilateral talks with Prime Minister Narendra Modi to discuss the entire spectrum of bilateral relations and regional and global issues of mutual interest. In badminton, India's leading shuttlers, including Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma, will begin their campaigns today at the China Masters Super 750 in Shenzhen. Top seeds Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will also lead India's challenge in men's doubles, with Devika Sehag among the other Indians in action. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
4: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால் காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால் தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது, தேர்வு வைத்த பின் தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஓடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளிச் சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பானாற்று படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒலி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேர்வது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள், தோற்றம், பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி, பண்பு, இனிய சொல், சரியான கால மேலாண்மை, நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது புழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
3: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.

நேரம் 6:15 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள். அனுபவத்தை விட பெரிய ஆசிரியர் வேறு யாரும் இல்லை. அது முதலில் சோதனையை கொடுத்துவிட்டு பிறகுதான் பாடத்தை போதிக்கும். இந்த சிந்தனையை தொடர்ந்து முதல் பாடல் ஒலிக்கிறது உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருள் சூழ்ந்த இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் கே ஜே யேசுதாஸ் அவர்கள்.

எந்த ஒரு கவலையும் நிரந்தரமாக இருப்பது இல்லை, எல்லா சந்தோஷமும் நிலையாக இருக்கப் போவதும் இல்லை. இந்த சிந்தனை வரிகளோடு அடுத்த பாடல் ஹாஜி எஸ்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் நீ அதை உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கொள். கடினம்தான், ஆனால் அதுவே நிரந்தரம்.

6:42 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 23-24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 15-16 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85-90 சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45-65 சதவிகிதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், இவற்றில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி மரம் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை

இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். பட்டாணி பயிரில் ஃபியூசேரியம் வாடல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டைஆக்சைடு 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் நனைக்க தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரெல்லம் அல்லது பாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு ஏற்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய எஸ்சிஓ எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த எஸ்சிஓ மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக எஸ்சிஓ தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தை சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதார் அட்டை கொண்டு கைரேகையை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்தராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதியை சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன் பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
0: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயா சையர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்போம் இயற்கையின் மொழி. உதகமண்டலம் வானொலி நிலையம்

0: இயற்கையின் மொழி.
1: மனிதன் வனவிலங்கு மோதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்துட்டு மனிதன் வனவிலங்கு மோதல், அதாவது மேன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ், ஹியூமன் மேன் கான்ஃபிளிக்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாழ்விடம் சுரங்கும் போது மோதல் அதிகமாகிறது. தொடர்ந்த காட்டில் 100 கிலோமீட்டர் நடந்த யானை இப்போ ரெசார்ட் கட்டின காரணத்தினால என்ன ஆயிருச்சு, தடைபடுகிறது. சிறுத்தை, கரடி, காடு, காட்டு மாடு ஊருக்குள்ள நுழைவது அல்ல, அதான் வீடு சுருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளமா அமைக்கப்பட்டிருக்கு. மனிதன் விலங்கு மோதல் என்பது உண்மையில் மனிதனுக்குள் உள்ள நில சண்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அதை நில சண்டைன்னு சொல்றேன்னா, இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடுகளுடைய எண்ணிக்கை குறைவாகவும் ரிசார்ட், அப்புறம் இந்த லாட்ஜ், காட்டேஜஸ் இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். அது என்னதான் இப்போ டூரிஸ்ட் இல்லையா, ஜென்ரலா நம்ம காடுகள்ல எல்லாம் போய் வசிக்கணும், அங்க இருக்கக்கூடிய இயற்கைய வந்துட்டு நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துல, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துல நம்ம என்ன பண்றோம்னா மலை பிரதேசங்களுக்கு பயணிக்கிறோம். அங்க அவங்க என்ன பண்றாங்க, காடுகளுக்கு நடுவுல காட்டேஜஸ், ரிசார்ட் இந்த மாதிரி எல்லாம் கட்டி வைக்கிறதுனால வனவிலங்குடைய இருப்பிடம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஒரு காலத்துல 100 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போனதான் யானை நடக்குது அப்படிங்கறதே மனுஷனுக்கு தெரிஞ்ச காலம் போய் இப்போ ரிசார்ட்டுக்கு பக்கத்திலேயே யானை வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு காலமா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணம் விலங்குகள் கிடையாது, மனிதர்களாகிய நாம் தான். நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த டீப் ஃபாரஸ்ட்ல கமர்ஷியல் பர்பஸ்க்காக என்னதான் நம்ம கட்டியிருந்தாலும் அது வந்துட்டு வனவிலங்குகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்குதுன்னா நம்ம அதை தவிர்க்கிறது தான் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இயற்கைக்கும் சரி வனவிலங்குகளுக்கும் சரி பாதுகாக்கிறதுக்கு நம்மளால எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எண்ணிக்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தங்கிட்டு வந்தா நம்ம பரவாயில்ல, டூரிஸ்டா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், அங்க போய் தங்கிட்டு வர்றதுனால பிரச்சனை தீருதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. நம்ம டிராவல் பண்ணும் போதே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு சாப்பிடுறதுக்கு நம்மளுடைய உணவுப் பொருட்களை கொடுக்கறது, இதனால அது என்ன பண்ணுதுன்னா காடுல அதுக்கு உணவு பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் பிளாஸ்டிக், நெகிழி இதெல்லாமே வந்துட்டு அப்படியே தூக்கி வீசுறதுனால அதுக்கு நெகிழி எது, மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எதுன்ற நாலேஜ் வந்துட்டு வனவிலங்குகளுக்கு இருக்கிறது இல்ல. ஆனா மனிதர்களாகிய நமக்கு இருக்கு. நம்ம அந்த நாலேஜ் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்யறோம். அரசாங்கமும் தடை செஞ்சிருந்தாங்க, சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும் இல்ல மலைவாசி மக்களா இருக்கட்டும், வனவிலங்குகளுக்கு வந்துட்டு உணவை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதனால நம்ம தான் வந்துட்டு ஹைஜீனிக் ஃபுட் இல்லாம சாப்பிடுறோம் அப்படின்னா, அதுக்குமே அதே அன்ஹைஜீனிக் ஃபுட் கொடுக்கறதுனால அதனுடைய லைஃப் ஸ்பானும் குறைக்கிறது கூடிய ஒரு முக்கிய காரணமா இருக்கிறோம். உணவளிப்பது அப்புறம் இயற்கை வளங்களை வந்துட்டு சேதப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச ஸ்டெப்ஸை நம்ம வந்துட்டு கண்டிப்பா எடுக்கணும்னு நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.
1: மனிதன் வனவிலங்கு மோதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: அடுத்து கேட்கப்படுற ஒரு பொதுவான கேள்வி, ஹோமியோபதி மருந்துகள் எந்தெந்த சோர்சஸ், அதாவது எந்தெந்த பொருள்கள்ல இருந்து உருவாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதிக மருந்துகள் பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்கள்ல இருந்து உருவாக்கப்படுது. சிலது வந்து மினரல்ஸ்ல இருந்து, சிலது அனிமல்ஸ் அதாவது விலங்குகள்ல இருந்து எடுக்கிற சில பொருள்கள்ல இருந்து, சில விஷயங்கள் இன்னர்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம், அதாவது அதுக்கு எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப எடுத்துக்காட்டு வந்து ஒரு உப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்ட்டு நம்ம டெய்லி சாப்பிடுற ஒரு விஷயம் தான் உப்பு, ஆனா அதுல இருந்தும் வந்து ஒரு மருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில பாய்சன்ஸ், அதாவது பார்சனிகம் ஆல்பம், அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டோஸ்ல பாய்சன். சோ அந்த மாதிரி சில பாய்சன்ஸ்ல இருந்தும் அதோட டாக்ஸிக் எஃபெக்டை மட்டும் எடுத்துட்டு வெறும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் யூஸ் பண்ற மாதிரி அந்த மெத்தட்ல, அந்த பொட்டன்டைசேஷன் மெத்தட்ல உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பொதுவாக ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கப்படுற சோர்சஸாக இருக்கு. அடுத்து நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒருத்தவங்க இப்போதான் ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, இல்லை ஒருத்தவங்க ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்காங்க, கொஞ்சம் நல்லா டெலிவரி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஹோமியோபதிக்கு ஏதாவது ரோல் இருக்கா, ஹோமியோபதி ஏதாவது பண்ணுமா இதில் அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணும், பட் சப்போர்ட்டிவ் கேர் தான். ஹோமியோபதி இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கேர் தான் வந்து ஹோமியோபதி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ராக்சர் ஆனோன்னு அந்த போன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட் பண்ணி கட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த எலும்பு கூடக்கூடிய அந்த நாட்கள் இருக்கு இல்லையா, அதை குறைக்க முடியும். பொதுவாக ஒரு 3 மாசத்துல கூடும்னு வச்சுக்கோங்களேன். இது ஹோமியோபதி மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைமை வந்து நம்ம ஒரு 2 மாசமாவோ ஒரு 1.5 மாசமாவோ குறைக்க முடியும். ஸோ வேகமாக எலும்பு கூடுறதுக்கு மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்ஜரிக்கு அப்புறமா வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, புண்ணு சீக்கிரமா ஆறுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே, அதே மாதிரி ஃபர்தரா இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்க முடியும். அடுத்து இப்ப பிரெக்னன்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரெக்னன்சில நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு ரொம்ப கொமட்டிக்கிட்டே இருக்கும், சாப்பிடவே மாட்டாங்க, வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரெக்னன்சில வரக்கூடிய சில தொந்தரவுகளுக்கு மருந்து இருக்கு. மற்றபடி முழுசா ஹோமியோபதி மட்டுமே இதுல வந்து உதவுமா அப்படின்னா முழுசா உதவாது, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் கேர் தான். அடுத்து ரொம்ப காமனாக கேட்கறது, அதுவும் இப்போ குழந்தைங்கள்லாம் வச்சிருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா பொதுவாக கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதியில் ஃபர்ஸ்ட் எய்டுக்குன்னு ஏதாவது ஒரு மருந்து இருக்கா, அதாவது வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு அவசரம்னா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்கு, மெயினாக அடிபடுற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் எங்கேயோ இடத்துல இடிச்சுட்டு ரத்தம் மட்டும் கட்டிடுச்சு, பட் பிளட் எல்லாம் வெளியில் வரல, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆர்னிகா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஸோ அது நல்லா கேட்கும். அது நீங்கள் லோக்கலாகவும் அப்ளை பண்ணலாம், இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன தீக்காயம் பட்டுருச்சு, இல்லை ஒரு நீராவி பட்டு அந்த இடம் கை செவந்துருச்சு, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கேந்தாரஸ்னு ஒரு மருந்து இருக்கு, அதாவது மைல்டு டு மாட்ரேட் பர்ன்ஸ்க்கு கேந்தாரஸ்ன்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தையல் போடுற அளவுக்கு போகலை பட் ரத்தம் வந்துருச்சு, ஒரு சிராய்ப்பு காயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கேலண்டுலா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பல்லு வலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்வலாக நைட் டைம்ல தான் பல்லு வலி வரும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்க்குற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு பெயின் ரிலீஃப் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பிளான்டாகோ மதர் டிங்சர்னு ஒன்று இருக்கு, அது நீங்கள் வாயில் காட்டன் வச்சு வச்சுக்கலாம், இல்லை வந்து மவுத் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில மருந்துகள் இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, டாக்டருடைய ஒரு அட்வைஸே இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் இருக்கு. ஸோ பக்கத்தில் எந்த ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து இதெல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
0: நலமுடன் வாழ.
2: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நிகழ்ச்சியில் இனி சேது மெல்ல திறந்தது கதவு படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: ஒலித்த பாடல்களை பாடினார்கள் சுஜாதா மற்றும் சித்ரா ஆகியோர்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
4: டிஜிட்டல் பிரைவசினா என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு வார்ட்ரோப்ல நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸும் அங்கதான் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு யாராவது நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னாலும் அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம எடுத்து காட்ட போறதில்ல. உதாரணத்துக்கு மெடிக்கல் டீட்டெயில்ஸ், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட பர்சனல் ஃபோட்டோஸ், இது எல்லாமே தவறான எண்ணத்திலையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் டேட்டா ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்தியாவில் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட டிஜிட்டல் டேட்டாஸை எப்படி வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து பயன்படுத்துறாங்க, எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணும்ன்றத பத்தி எல்லாமே கிளியரா சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட தனிப்பட்ட தகவலை எப்படியெல்லாம் ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லியிருக்கு. நம்மளோட இன்ஃபர்மேஷன் எப்படி திருடு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஃபேக் வெப்சைட்ஸ், அப்படின்னா உண்மையான ஒஃபிஷியல் வெப்சைட் மாதிரியே போலியான ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருப்பாங்க, அது ஒரு ஃபேக் வெப் பேஜ். பேங்க் வெப்சைட் மாதிரியே தெரியும், ஆனா வேற ஒரு போலி வெப்சைட்டா இருக்கலாம். அதுல நம்ம வந்து லாகின் செஞ்சு நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ராட் நடக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங் மெசேஜஸ், அப்படின்னா நம்மளோட நார்மல் மெசேஜஸ்ல நம்மளுக்கு இவ்வளோ ரிவார்டு கிடைச்சிருக்கு, இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க, உங்களோட அக்கௌண்ட்டை அப்டேட் செய்யணும், அதனால இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க அப்படின்னு மெசேஜஸ் வரும். அதுக்கப்புறம் அன்சேஃபான ஆப்ஸ், நம்மளுக்கு தெரியாத ஆப்ஸ் கூட நம்மளோட போட்டோஸ், கான்டாக்ட்ஸ், லொகேஷன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், நம்ம தான் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட், நம்ம ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாததுனால நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஈஸியா ஒருத்தர் வந்து ஹேக் பண்ணலாம், அதை மிஸ்யூஸ் பண்ணலாம், நம்மளோட போட்டோஸை ஆல்டர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம என்ன சர்வீஸ போய் கேட்டாலும் நம்மளோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எப்பவுமே கேக்குறாங்க. அதனால கவனமாக நம்ம இருக்கணும். தேவையில்லாத இடத்துல நம்மளோட ஆதார் காப்பி இல்ல பான் கார்டு டீடைல்ஸ் இல்ல நம்மளோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே கொடுக்க கூடாது. இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன்ல குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்றத சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்க கூட சோசியல் மீடியாஸ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்றது, அவங்களோட ஸ்கூலோட டீடைல்ஸ் அப்லோட் பண்றது, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத அப்லோட் பண்றது. இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். தெரியாதவங்க கூட பேசக்கூடாது, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது டவுட்டா இருந்தா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்ன்றத சொல்லி கொடுத்துருக்கணும். நம்மளோட தகவல்களை பாதுகாக்க 10 வழிகள் இருக்கு. அது என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்றது. நம்மளோட எல்லாரோட அக்கௌண்ட்ஸ்க்கும், எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வேற வேற அக்கௌண்ட் இருந்தா எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் 2-factor authentication யூஸ் பண்றது, ஓடிபி அல்லது பின்ன யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது, தெரியாத லிங்கை கிளிக் செய்யறது, ஆப் பெர்மிஷன்ஸ சரிபார்க்கறது, பப்ளிக் வைஃபை மூலமா ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தா ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது, தேவையில்லாத தகவல்களை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணாதது, சாஃப்ட்வேர் அப்டேட் அப்பப்ப செஞ்சுக்கிட்டா நல்லது, முக்கியமான இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ எங்கேயுமே அப்லோட் பண்ணாம இருக்கிறது நல்லது.
2: சட்டம் அறிவோம்.
3: இதுவரை தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து பயனுள்ள தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.

நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்ட் டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும் முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்ட் டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கித் தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கித் தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27 தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
0: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாடவுள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாடவுள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றினார்.

0: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில இணைறது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இன்னும் நிறைய பேர் பெட்லேருந்தே எந்திரிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்காக அப்படியே அவசர அவசரமாக எந்திரிச்சு அம்மாட்ட திட்டு வாங்கி எப்படியே முழிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருந்தாலும் சரி, எந்திரிச்சு இன்னைக்கு புறப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஓகே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்கனாலும் சரி, வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி, சீக்கிரமாக பெட்லேருந்து எழுந்திரிச்சு மனமுடன் நம்ம குட் மார்னிங் இல்கிரீஸ் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே புறப்பட்டு அழகாக சாப்பிட்டு சீக்கிரமா வேலைக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் இல்கிரீஸ் நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது, ஒரு நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். அந்த சோதனையின் மூலம் மேன்மை அடையாதவர்களை தவிர கீழே செல்ல மாட்டார்கள். இந்த அழகான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்குமே தங்கமாகவும் வைரமாகவும் ஜொலிப்போமே தவிர நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம போக வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பட்டை தீட்ட தீட்ட நம்மளை வந்து நெருப்பில் போட்டு சுட சுட நம்ம வந்து இன்னும் அதை ஜொலிப்போமே தவிர நம்ம வந்து இன்னும் கீழே போக மாட்டோம், கருக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தாழ்ந்தவர்கள் கிடையாது. எல்லா ஒரு விஷயத்துலையும் வந்து நம்மை நாமே வந்து மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நட்பே துணை படத்துலேருந்து ஸ்டேட்யூண்ட் இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமக்கிட்டு

இப்பாப் தமிழா மியூசிக்ல கே கா பாலா, கானா உலகம் தரணி, அறிவு ஆகியோர் இணைந்து பாடியது நட்பே துணை படத்திற்காக ஒலித்தது. நேரம் சரியாக 7:31. ஒலித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரீஸ். அடுத்ததா இன்னைக்கு நம்ம வானிலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்துட்டு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ நம்ம வேலைக்கு கிளம்புறவங்களானாலும் சரி, பள்ளிக்கு கிளம்புறவங்களானாலும் சரி, வெளியில் எந்த வேலைக்கு கிளம்புறவங்களானாலும் சரி, நம்ம எப்போதுமே சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கடைபிடிக்கிறது நல்லது இல்லையா? குடையும் ரெயின் கோட்டும் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அப்படியே கிளம்புங்க. லேசான மழையினாலும் நம்ம வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி தான் வரணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 7:32 நம்ம அடுத்ததாக கேட்டு என்ஜாய் பண்ண போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிகே படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு. சங்கர் ராஜாவின் இசையில் சித் ஸ்ரீராம், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் இணைந்து பாடியது இந்த பாடல்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். நீலகிரி மாவட்டத்துல ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் இந்த பகுதிகள் எல்லாம் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கிறதுக்காக நேயர்கள் எல்லாருமே, சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து எல்லா சீசனுக்குமே வந்து கரெக்டா இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்க எல்லா சுற்றுலா தலங்களையும் வந்து கண்டு ரசிக்கிறதுக்காக வந்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம ஊட்டியில் இருக்குது. தொட்டபெட்டா சிகரம், ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, அதுக்கப்புறம் கோத்தகிரியில் நேரு பூங்கா, இந்த மாதிரி நிறைய பார்க்ஸு, நிறைய இடங்களெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த இடங்களெல்லாம் கரெக்டாக அந்தந்த சீசனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கூட்டம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து எதையுமே சரியாக ரசிக்க முடியாமல் நிறைய பயணிகள் வந்துட்டு நிறைய கூட்டம் இருந்தாலும் நிறைய பூக்கள், இந்த பசுமையான சூழல் அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு வராங்க. இருந்தாலும் ஒரு சில சுற்றுலா பயணிகளுடைய விருப்பம் என்ன, ஒரு அமைதியான சூழல் அப்படின்றத விரும்புகிறாங்க. அதுக்காகவே ஏற்பாடு பண்ணியிருக்க ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் சலீவன் ஈக்கோ பார்க் அப்படின்ற ஒரு பார்க் வந்து தயாராகிட்டுருக்கு. இந்த அமைதியான சூழலை விரும்புகிற சுற்றுலா பயணிகளுக்காக கண்ணேரிமுக்கு பகுதியில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு குட் நியூஸோட நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிற அடுத்த பாடல் பிகில் படத்திற்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், மதுரா தாரா ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 7:42.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

பொழுது புலர்ந்ததும் புலராததுமாக வந்து நகை விழம்பர் நினைவுபடுத்திய பழைய நினைவுகளால் பெருநிதி செல்வர் சாகின்ற காலத்து வேதனைகளையெல்லாம் உயிருடனேயே அப்போது அடைந்தவராக நடுங்கி நின்றார். ஆந்தை விழிப்பது போல அவருடைய கண்கள் புரண்டு உருண்டு விழித்தன. முகத்திலும் பிடரியிலும் வேர்த்து கொட்டி இருந்தது. மனத்தின் கருத்தோடு ஒத்துழைக்காத நலிந்த குரலில் அவர் நகை வேழம்பருக்கு பதில் கூறினார். புரிந்து கொள்ளாமலே நான் இத்தனை நாட்களாக பாம்புக்கு பால் வார்த்து விட்டேன். கடைசி கடைசியாக அந்த பாலில் நஞ்சை கலந்து வார்த்து கொடுத்தனாலையும் சேர்த்துதான் சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நஞ்சுடையதனை கொள்வதற்கு இன்னொரு நஞ்சு பயன்படாது என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. சொந்த உயிரையும் அந்த உயிரின் நம்பிக்கைகளையும் உங்களிடம் கொடுத்துவிட்டு ஏமாறுவதற்கு எல்லாருமே காலாந்தகனாக இருக்க மாட்டார்கள் ஐயா. மேலும் நஞ்சுடைய பொருளுக்கு புதிய நஞ்சை கலந்து கொடுப்பதால் நலிவு ஏற்படுவதற்கு பதில் பலம்தான் பெருகும். உண்மைதான், பலம் பெருகியிருப்பதை இதோ இப்போது நீங்கள் எனக்கு முன்னால் வந்து நிற்கிற விதத்திலிருந்தே நான் தெரிந்து கொள்கிறேன் நகைவிழம்பரே. இதை கேட்டு நகைவிழம்பர் அந்த பெருமாளிகை கட்டிடமே அதிர்ச்சி அடைகிறார் போல இடி இடி என்று சிரித்தார். தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நான் உங்களை தெரிந்து கொள்ள செய்ய வேண்டியவை நிறைய மீதம் இருக்கின்றன. கொலையும் கொள்ளையும் குரோதமும் வஞ்சகமும் குறைவில்லாமல் புரிந்து உங்களுடைய நில வரையில் நீங்கள் தேடி குவித்திருக்கிறீர்களே, அந்த செல்வம் ஒன்று மட்டும்தான் உங்களுடைய வலிமை. ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் உன்னைப்போல் ஓர் அசுரப்பிறவியின் கொடிய நட்பு எனக்கு கிடைத்திருக்கவில்லையானால் நான் நியாயமானவனாகவும் இந்த

வஞ்சகமான வலிமை இல்லாது ஏதோ ஒரு வகையில் பலவீனனாகவும் எல்லோரையும் போல வாழ்ந்திருக்கலாம். எதிரே நிற்கிற ஒற்றை கண்ணனிடம் பெருநிதி செல்வருக்கு மதிப்பு குறைந்து போய்விட்ட காரணத்தினால் நீ உன்னை என்று ஏகவசனத்தில் அலட்சியமாக பேசத் தொடங்கிவிட்டார். அதனால் இந்த பேச்சு எதிராளியை இன்னும் கொதித்தெழச் செய்தது. அந்த அசுரப்பிறவியின் சூழ்ச்சிகள் கற்பித்த வழியில் போய்தான் சோழ மன்னரிடம் பெருமதிப்புக்குரிய எட்டிப்பட்டம் பெற்றீர்கள். இந்த அசுரப்பிறவியின் சூழ்ச்சியை கேட்டு கேட்டு தெரிந்து கொண்ட வழிகளில் போய்தான் உங்களுடைய அந்தரங்க நிலவரையில் தாழி தாழியாக பொன்னும் மணியும் முத்தும் சேர்த்து குவித்திருக்கிறீர்கள். இந்த ஒற்றை கண்ணால் நான் உலகத்தை பார்த்து தெரிந்து கொண்ட அனுபவங்களிலிருந்துதான் இரண்டு கண்களால் கூட பார்த்து முடிக்க இயலாத அவ்வளவு செல்வத்தை உங்களுடைய நிலவரையில் நிறைய குவித்திருக்கிறேன். எதிரி திரும்ப திரும்ப தன்னுடைய செல்வத்தை பற்றியே நினைவூட்டு பேசியதை கேட்டு பெருநிதி செல்வருக்கு பொறுமை போய்விட்டது. அளவற்ற ஆத்திரம் பிறந்தது அவருக்கு. பேயே, செல்வம் செல்வம் என்று பறக்கின்றாயே! நிலவரையை திறந்துவிட்டு விடுகிறேன். உனக்கு வேண்டியதை அதிலிருந்து வாரி எடுத்துக்கொண்டு போய்விடு. மறுபடி நீ என் முகத்தில் விழிக்காதே என்று கூறியவராக தம்முடைய பள்ளி அறையிலிருந்தே நிலவரைக்குள் போவதற்குரிய வழியாக கீழே இறங்கும் படிகட்டில் நகை வேடம்பரையும் கைப்பற்றி இழுத்துக்கொண்டு வேகமாக பாய்ந்து இறங்கினார் பெருநிதி செல்வர். கையை விடுங்கள், நான் வாரி கொண்டு போவதற்கு உங்களுடைய அனுமதி எதற்கு? நானே அதை செய்து கொள்கிறேன் என்று தன் கையை பெருநிதி செல்வருடைய பிடியிலிருந்து உதறிக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தார் நகை வேழம்பர். நிலவரைக்கு செல்வதற்காக ஒவ்வொரு படியாய் மிதித்து கொண்டு கீழே இறங்கிய போது தாம் மிதிக்கின்ற ஒவ்வொரு மிதியும் நகை வேழம்பருடைய கழுத்தில் படுவது போல பாவித்து பல்லை கடித்து கொண்டு சென்றார் பெருநிதி செல்வர். பெருநிதி செல்வரையே அழுத்தி மிதிப்பதாக நினைத்து கொண்டு சென்றார் நகை வேழம்பர். கீழே நிலவரை வந்தது. செல்வம் குவிந்திருக்கிற இடத்துக்கே மனமும் உண்டு போலும். சந்தனமும் அகிர்புகையும் பச்சை கற்பூரமும் அந்த பகுதியில் குவிந்திருக்கிற செல்வத்தின் மிகுதியை எடுத்துச் சொல்லுவன போல் நறுமணம் பரப்பிக் கொண்டிருந்தன. தரையில் விலைமதிப்பற்ற சீனத்து பட்டுக்கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. என்றாலும் அப்போது அந்த நிலவரைக்குள் புகுந்த இருவருக்கும் நறுமணத்தை உணர்கின்ற எண்ணமோ பட்டுக்கம்பளத்தில் மென்மையை உணர்கின்ற நளின உணர்வோ சிறிதும் இல்லை. அந்த இருவருடைய நிலையையும் கண்டு சந்தர்ப்பம் தெரியாமல் பெரியவர்கள் முன்னால் சிரித்து அவர்களுடைய கோபத்தை கிளறிவிடுகிற சிறு பிள்ளைகளைப் போல அங்கே குவிந்திருந்த முத்துக்களும் மணிகளும் பொற்காசுகளும் ஒளி மின்னி சிரித்தன. அந்த இரண்டு பேருடைய கோபத்துக்கும் நடுவே அவை இயல்பாக மின்னுவது கூட அதிகமான துடுக்குத்தனமாக தோன்றுவது போலிருந்தது. அவர்கள் இருவருக்கும் வழக்கமான நெஞ்சு துடிப்பை விட அதிகமான விரைவோடு மூச்சும் இதயமும் அடித்து கொண்டன. வினாடிக்கு எத்தனை முறை துடிக்கிறது என்று நினைக்கவும் முடியாத வேகத்தோடு இதயம் துடித்தது. அறையில் மூளைக்கு மூளை இறைந்து கிடந்த தனித்தனி மாணிக்க கற்கள் எல்லாம் செக்க செவேல் என்று மின்னிய போது அவை அத்தனையும் தனித்தனியே நகை வேழம்பரின் ஒற்றை கண்ணாக தோன்றின பெருநிதி செல்வருக்கு. நிலவரையின் நான்கு புறமும் எவராவது முரட்டுக் கொலையாளிகளை மறைவாக இருக்க செய்துவிட்டு தம்மை தீர்த்துவிடுகிற அந்தரங்க எண்ணத்தோடு அங்கே அவர் அழைத்து வந்திருப்பாரோ என்று சந்தேகம் கொண்டவராய் ஒற்றை கண்ணினால் நான்கு புறமும் கூர்மையாக பார்த்து கொண்டே ஒவ்வொரு அடியாக பாதம் பெயர்த்து வைத்து உள்ளே நடந்தார் நகை வேழம்பர். பாம்பின் கால் பாம்பரியும் என்பது போல பெருநிதி செல்வரின் சூழ்ச்சிகள் நகை வேழம்பருக்கு மனப்பாடும். எப்போதும் இயல்பிலேயே வேறு வழியின்றி நிரந்தரமான கோழையாக இருப்பவனைக் கண்டு பயப்பட வேண்டியதில்லை. சில சந்தர்ப்பங்களை சமாளிப்பதற்காக மட்டும் கோழை போல நடித்துவிட்டு பின்பு எதிரியை கருவறுக்க நேரம் பார்க்கும் நடிப்பு கோழைகளை நம்பக்கூடாது. இத்தனை ஆண்டுகள் பழகியும் பெருநிதி செல்வர் முதல் வகை கோழையா இரண்டாவது வகை கோழையா என்பதை முடிந்த முடிவாக அறிந்து கொண்டுவிட முடியாமல் திணறினார் நகை வேழம்பர். காரணம், அவர் இரண்டு வகை குணங்களையும் மாற்றி மாற்றி செயல்படுத்தியிருக்கிறார். அதில் எதுமை எது போலி என்று புரிந்து கொள்வது தந்திரத்தில் தேர்ந்தவராகிய நகை வேழம்பருக்கே அரிதாய் இருந்தது. அதனால்தான் அன்று காலை நேரத்தில் அவரோடு நிலவரைக்குள் புகுந்தபோது மிக நுணுக்கமான தற்காப்பு நினைவுடனேயே அங்கு நுழைய வேண்டியிருந்தது நகை வேழம்பருக்கு. செல்வ களஞ்சியமான காவிரி பூம்பட்டினத்தையே சோழ மன்னனிடமிருந்து விலைபேசி வாங்கினாலும் அதற்கு அப்புறம் மீதமிருக்கக்கூடிய அவ்வளவு செல்வம் வேறு வேறு வடிவில் அங்கே குவிந்து கிடந்தது. இருவரும் அவற்றை எதிரெதிரு திசைகளிலே இருந்து பார்த்தபடி இருந்தனர். இருவருடைய நெஞ்சு துடிப்பையும் கேட்டு முத்துக்கள் மின்னுவதற்கு பயந்திருந்தன. இருவரும் மூச்சு விடுகின்ற ஒலி வெகுண்டெழுந்து சர்பங்கள் சீறுவது போல் ஒலித்தது. ஒவ்வொரு வினாடியும் தன்னை கொல்லப்பாயும் முரட்டு கரங்களையே நான்கு புறத்திலிருந்தும் எதிர்பார்க்கிற தற்காப்போடு நின்றார் நகை வேழம்பர். பல வினாடிகள் ஒரு விளைவும் இல்லாமல் மௌனமாக கழியவே தான் எதிர்பார்த்தது போல் எதுவும் நடக்கிற சூழ்நிலை அங்கு இல்லை என்று அனுமானம் செய்து கொண்டு தைரியமடைந்தார் நகை வேழம்பர்.
மெல்ல தொண்டையை கனைத்து விட்டு கொண்டு கை விரல்களை சொடுக்கினார். அப்போது எதிரே இருந்து பிரணிதி செல்வருடைய குரல் ஒலித்தது. செல்வம், செல்வம் என்று நீ பரந்த பேராசை தீரும்படி உனக்கு வேண்டியதை வாரி போகலாமே இங்கிருந்து. என்ன சொல்கிறீர்கள்? தனக்கு காது கேட்காதது போல் அதை மீண்டும் சொல்லும்படி இரண்டாம் முறையாக பிரணிதி செல்வரை கேட்டார் நகைவேழம்பர்.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நேரம் 7:51. ஒலித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரீஸ்.
1: சிகரம் தொடு.
2: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ், அது வந்து டிசிபின்னு சொல்லலாம். ஸோ டிசிபி படிக்கிறது மூலியமா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்கு அதை பத்தி வந்து இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். டிசிபி படிக்கிறதுனால அதோட முக்கியமான வேலை பதிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், அலுவலக பணிகளை நிர்வகித்தல், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், பில்டிங்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டாக்குமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ், ரிசப்ஷனிஸ்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட், கிளரிக்கல் ஜாப்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் துறையிலையும் இருக்கு, அதே மாதிரி அரசு சம்பந்தமான துறையிலையும் வந்துட்டு இதில் இருக்கு. இதில் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க இந்த டிசிபி படிக்கும்போதே கம்ப்யூட்டர் பற்றி மேக்ஸிமம் படிச்சிருவாங்க. ஸோ மெயினாக இந்த பேசிக் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி படிக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் இருக்கும். ஸோ டேட்டா என்ட்ரியும் மேக்ஸிமம் வந்து அந்த தரவுகளை கணியில் பதிவு செய்தல், அதாவது வந்துட்டு அந்த என்ட்ரி போடுறதெல்லாம் வந்து எப்படின்றத வந்து இந்த டிசிபி மூலிமா வந்து அவங்க கற்றுக்கலாம். ஸோ இந்த டிசிபி படிப்பில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஸ்டார்டிங் அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்குமே வந்துட்டு இந்த டைப்ரைட்டிங் ஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு என்னென்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10வது வகுப்பு படிச்சிருந்தா போதும். ஸோ 10th மூலிமா வந்துட்டு 10th பாஸ் ஆனாலே வந்துட்டு அவங்க டேரெக்டாக ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக செகண்ட் இயர் வேணும்னா அவங்க வந்து 12th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயரில் செய்கிறதுக்கு வந்துட்டு மெயினான வந்து கல்வி தகுதி. இதில் வந்துட்டு டிசிபியில் வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த டைப்ரைட்டிங், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்டு இதில் ஆட் ஆகும். ஸோ இந்த டிப்ளமோ அண்ட் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க என்னென்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னா, ஸோ அதுக்கப்புறமேல வந்து அவங்க பிபிஏ படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், பிஏ இந்த மாதிரி வந்து காலேஜ் லெவலில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெவலில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்க வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிசிபி அதாவது டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படிக்கிறது மூலிமா ஸோ என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டியை டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், பேங்கிங் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது. இந்த அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த தினசரி வரவு செலவு பார்க்கறது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் வந்துடும். அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி இல்லாத இடமே கிடையாது இல்லையா, இப்போ எல்லா இடத்துலையுமே ஜிஎஸ்டி இருக்கிறதுனால. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வாண்டடாக இருக்கிறாங்க. பேங்கிங்கில் அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிசி பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ் பேங்க், மணப்புரம் ஃபினான்ஸ் பேங்க், ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிசிபி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுறாங்க. டேட்டா என்ட்ரி மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா டேட்டா என்ட்ரிஸ் வந்துட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு டைப்ரைட்டிங் தான் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து இந்த கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ இந்த டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படிக்கிறது மூலிமா ஸோ என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், ஜிஎஸ்டியை டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், பேங்கிங் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது. இந்த அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த தினசரி வரவு செலவு பார்க்கறது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் வந்துடும். அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி இல்லாத இடமே கிடையாது இல்லையா, இப்போ எல்லா இடத்துலையுமே ஜிஎஸ்டி இருக்கிறதுனால. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வாண்டடாக இருக்கிறாங்க. டிசிபி பிரிவு படிக்கிறது மூலிமா என்னென்ன முக்கியமான அரசு வேலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட், அந்த அலுவலக ஆவணங்கள், பதிவுகள், கோப்புகள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற அந்த இதை பற்றியெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட். டைப்பிஸ்ட்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இது தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுலையுமே வந்துட்டு தட்டச்சு டைப்பிஸ்டில் வந்துட்டு இதில் இந்த வேலை இருக்குது. அதே மாதிரி கிளரிக்கல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் மற்றும் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசு வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலியமாகவே வந்துட்டு எக்ஸாம் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா டிசிபி படிச்சிருந்தாங்கன்னா ஸ்பெஷலாக டிசிபி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படிக்கிறது மூலிமா அதாவது என்னென்ன சம்பளம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த வேலைக்கு போகிறது மூலிமா மாதத்தில் வந்து 15,000 22,000 வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் இருக்கும். இதே வந்து டேக்ஸ் ஆடிட் அசிஸ்டன்ட் இந்த வேலையில் வந்துட்டு 14,000 20,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். பேங்க்ல பேங்க்ல ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து 18,000 25,000 வரைக்கும் அவங்க சம்பளம் இருக்கும். இதே ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாங்கன்னா 15,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ அக்கௌண்ட்ஸ் இல்லாத இடமும் கிடையாது, அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாத இடமும் எங்கேயுமே கிடையாது. டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் படிக்கிறது மூலிமா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்றது மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கும். வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் IOCL நிறுவனத்தில் என்ஜினியர், ஜூனியர் என்ஜினியர் மற்றும் ஆபிசர் கிரேட் ஏ போன்ற மொத்தம் 470 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி September 3, 2026. எழுத்து தேர்வு September 24, 2026 அன்று நடைபெறும். தகுதியானவர்கள் IOCL அபிஷியல் வெப்சைட் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
1: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.
4: தேநீரின் நறுமணம் தென்றலின் தாலாட்டு மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
0: நிறைவு பெற்றது குட் மார்னிங் நில்கிரீஸ்.
5: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
6: தேவதெய்வம் சம்மியோ தென்னிலாம் சம்மியோ.
7: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
5: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
0: சில நொடிகளில் உலக தென்னை தினம் பற்றிய உரை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
5: நேரம் 8 மணி.
8: ஆகாஷ்வாணி இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இ அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஆவார்.
9: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
10: ஒவ்வொரு ஆண்டும் September 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்
9: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை. உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
10: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன், கைவினை பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிக அளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு, பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கின்றது. இந்த துறையின் எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தேனை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90 மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது. தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவுப் பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
11: இதுவரை உலக தென்னை தினத்தையொட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஈ. அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
12: பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள்

பி. சுஷீலா குரலில் ஒலித்தது குளவிளக்கு திரைப்பட பாடல்.

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

எதிர்காலம் வளமாக, மரங்களை வளர்ப்போம், பசுமை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: டீ
0: கடி
1: பேச்சு
0: நகைச்சுவை நிகழ்ச்சி.
1: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
0: சென்ற வாரம்
2: சரி, என்ன நல்ல விஷயம்ங்கறீங்க, சந்தோஷமான விஷயம்ங்கறீங்களே, என்ன விஷயம்?
3: அந்த பிரான்ச்சின் மோப்பம் புடிச்சிட்டீங்கல்ல.
4: சரி, அது எந்த பிரான்ச்சு, எங்க, அதுக்கு நாங்க தான் ஓனரா?
3: சொல்றத கேளுங்கடா, எங்களுக்கு சினிமா தியேட்டர்ல கடை போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்காக்கும்.
2: என்னடா இது, நிறைய அதிசயங்களா நடக்குது.
3: உங்களை நம்பித்தானே இந்த தியேட்டருக்கு டெண்டரே கொடுத்துருக்கோம்.
2: ஏண்டா, இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமாடா ராமசாமி?
4: என்ன ஆச்சரியம்?
2: இன்னும் நம்மள இவங்க நம்பிட்டு இருக்காங்களேன்றதாண்டா.
3: என்னத்தை பண்ணி தொலையிறது, ஓசிடிய கொடுத்ததுக்கு இவங்களை எப்படியாவது வேலை வாங்கி தொலையணுமே.
2: சரி சரஜக்கா, எந்த தியேட்டர் எப்ப போகணும்?
3: டே, பக்கத்தால இருக்குதுல அந்த தியேட்டர் தான்டா, ரொம்ப தூரம் இருக்கு, வராம விட்டுறாதீங்க.
4: எது அந்த தியேட்டரா? அந்த தியேட்டர்ல கூட்டோ கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமே.
2: கொட்டுச்சுன்னா என்னடா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம்டா ராமசாமி.
4: நல்ல கலெக்ஷன் அழலாம்டா.
2: அப்புறம் என்ன சரஜக்கா, நீ எப்பன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, புது பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டீங்களா, அந்த மிட்டாய் கிட்ட எல்லாம் வாங்கிட்டீங்களா என்ன?
3: அதுக்கு தான்டா நேசமணி என்ன போயிருக்கிறாது டவுனுக்கு. அதுதான்டா, நம்ம கடையில ஓஸ்டி குடிக்கும் போது டிவிய பாத்துக்கிட்டே குடிப்பீங்க, இங்க நீங்க பெரிய தியேட்டர்ல படம் பாத்துக்கிட்டே டீய குடிப்பீங்க.
0: இனி இந்த வாரம்
3: சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்களுக்கு இந்த கடையை கொடுத்து இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. டேய் தம்பிங்களா, இதை எடுத்து இங்க வைங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, படம் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணணும்.
5: ஏய் வந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம் எல்லாம் வந்தனம் வந்தனம்.
2: டேய், எனக்கு ஒரு சந்தேகம்டா ராமசாமி.
4: என்ற சந்தேகம் உனக்கு? எப்ப பாரு சந்தேகம் சந்தேகம்ன்ற, கேட்டு தொலை.
2: நான் சின்ன பிள்ளையில போய் இருக்கும் போது இந்த தியேட்டரோட சீட்டெல்லாம் இப்படி இருக்காது, இப்ப எப்படி இப்படி உட்கார்ந்தா சரிங்கிட்டு போதேடா ராமசாமி.
4: கடைசியா எப்படா தியேட்டருக்கு வந்த?
2: நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது லாலிபாப் சாப்பிட்டு வரும்போது பாத்தனா ஒரு படம்.
4: டேய், அப்ப இருக்க தியேட்டர் அப்படியே இப்ப வரைக்கும் இருக்குமாடா, நீயே எரும மாதிரி வளர்ந்துட்ட.
6: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி.
2: ஏண்டா, என்னால உட்காரவே முடியல ராமசாமி, இழுத்துட்டு போதுடா.
3: டேய், சீட்ல உட்காந்து சரிங்க விளையாண்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு வாங்கடா, நான் எதுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: இருங்கா, ஜாலியா இருக்குது, சீசா மாதிரி முன்ன போயிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கு சீட்டு.
2: ஏன்னா உனக்கு வெக்கமாவே இல்லையாடா?
4: இதுல என்றா வெக்கம்?
2: என்னை திட்டி போட்டு நீ விளையாடிட்டு இருக்கிற வாடா இருந்தாட்ட. நம்ம நேசமணி சரஜாக்கா என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறைய வச்சுட்டே இருக்கிறாங்களா ராமசாமி.
4: வாடா, கடையை வச்சிட்டாங்களா டீய போட்டாங்களான்னு பாப்போம்.
2: டே, அவங்க இவ்வளவு வச்சு ஒரு தேங்காய் மட்டும் இந்த கலர் மிட்டாய் எல்லாம் வைக்காம இருக்கிறாங்களா, வெறும் பப்ஸ் சமோசா அதை மட்டும் வச்சிருக்காங்களா.
4: ஏன்டா திடீர்னு படத்துக்கு கூட்டம் வரல, படம் ஓடலன்னா என்னடா பண்றது?
2: எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானா ராமசாமி?
3: அவசகனமா பேசாதீங்கடா, வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம், தெரு தெருவா கொண்டு போய் வித்துட்டு வாங்க. ரெண்டு பேரும்
7: உப்பு தின்னவே தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவே தண்டனை அடையணும். அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாகே பாலி ஆத்தாகே பால்ட் ஆத்தாகே தண்டனை ஆத்தாகே.
8: என்ன துப்புவோம்? ஐயோ,
4: என்றா எப்படி பார்த்தாலும் நம்மளே வேலை வாங்குறாங்க.
2: அது தெரிஞ்ச விஷயம் தானே, எடுத்தது அந்த ஒரு சமோசம் வேடா சுட சுட போட்டிருக்காங்களே, சாப்பிடுவோம்.
4: இர்ரா நேஸ்மணின்னு எடுங்க ஒரு பேப்பரை.
3: டேய் தம்பிங்களா, பாரு கூட்டம் வந்துருச்சு, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, பேப்பருங்களா எடுங்கடா, இந்த பக்கம் வாங்க, டம்ளர் எடுறா. டேய்

0: கொடுக்குறேன் செயின். காசு இருந்தா கடையில் தான் வாங்க முடியும்.
1: கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம் வாங்குறோம்.
2: போயிட்டு
3: இருக்கான்
2: போண்டா. நீங்க டீ சாப்பிட்டீங்கன்னா அங்க இருக்கிற

0: ஆச்சியெல்லாம் நல்லா தெரியுங்க. அப்படி ஒரு டீ இங்க வாங்க, படம் போரே அடிக்காதுங்க.
1: சூப்பர்டா சூப்பர்டா, அப்படியே கத்துங்க கத்துங்க.
0: வாங்கண்ணா வாங்க, வாங்கக்கா வாங்க. சூடான சுவையான சோன் பப்படி. ஐயோ, இது போன வாரம் பண்ணது. சூடான சுவையான போண்டாங்க, வாங்க.
2: நம்மளே தெருவுல துணி வித்தோன்றத காடி தொலைறதா ராமசாமி.
0: நான் சோன் பப்படி தாண்டா வித்தேன்.
2: என்னடா படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராமசாமி, இதே வந்துட்டாரா ஹீரோ?
0: ஓ, இவர் தான் ஹீரோவா?
1: ஏனுங்க, எதுக்குங்க இவனுங்களை கூட்டிட்டு வந்தீங்க? பிசினஸ் சூடு பிடிக்கிற டைம்ல எங்க போய் நின்றுட்டு இருக்கானுங்க பாருங்க. ஏனுங்க, இன்டர்வல் வரப்போகுது போல இருக்குது. அந்த தண்டங்களை கூப்பிடுங்க, எல்லாம் வெளியில் வந்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஏனுங்க, நீங்க எங்கங்க போறீங்க? ஐயோ கடவுளே, நான் ஒருத்தி இங்க நின்னுட்டு ஒத்தையில என்ன கஷ்டப்பட போறனோ தெரியலையே. ஐயோ, இந்த மனுஷனும் தியேட்டர் பக்கம் தான் போகுது போல இருக்கே. மூணுங்களும் அங்க நின்னு நான் எப்படி இங்க பாக்குறது? டேய் தண்டங்களா, வாங்கடா, நேசமணியும் கூப்பிட்டீங்க வாங்க.
3: ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்ல?
4: எனக்காக சினிமா கூட பாக்க கூடாது.
3: கடவுளே வந்து ஏன் எதுக்காக நின்னாலும் ஆறு மணிக்கு மேல நான் பாக்க மாட்டேன்.
4: யோ, இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, முத முதல்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்க, அவளை ஏமாத்தலாமா? இருந்து பாத்துட்டு போயா.
3: முதல்ல ஏமாத்தின, கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான்.
0: ஏ பாடுறாங்க ராமசாமி, பைக்ல ஹீரோ தொடத்துறத பாடுற ராமசாமி.
5: ஆமாண்ட, அங்க போடுற பைக் எவ்வளவு தூரம் மேல போகுது?
0: நம்ம ஹீரோ சிரிப்புக்கே கொடுக்கலாம்டா ராமசாமி. யாரா பிடிப்பா? டேய், இன்டர்வியூல என்னடா வரப்போதா?
5: ஏன்டா இது இன்டர்வியூல வந்துருச்சு?
0: என்னடா முன்னாடி யாரும் சண்டை போட்டுக்கிறாங்க ராமசாமி.
5: ஆனா ஆமாண்டா, எதுக்குடா சண்டை போடுறானுங்க?
0: டேய் இருடா, என்னன்னு கேட்டா, டேய் அந்த ரெண்டு ஹீரோங்களுக்கு நடுவில் யார் அந்த ஹீரோயினை கைப்பற்ற போறாங்கிறதுக்காக சண்டையாண்டா?
5: அதுக்கு எதுக்குடா இவனுங்க கீழே அடிச்சுக்கிறானுங்க?
0: டேய், அவனுங்க அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கிட்டாங்கடா.
3: சூப்பர்.
4: எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க?
3: அவருதான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு. ஐயோ,
1: வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. டேய் தண்டங்களா, அங்க நின்னுட்டு என்னத்தடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் அல்ல போகுது, சீக்கிரம் ஓடி வாங்க, இன்டர்வல் வந்துருச்சு. என்ன கூப்பிட்டது கூட காதல விளக்கா, மூணு பேரும் அங்கேயே வெறச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த சீனை போயிட்டு இருக்கு? ஐயோ, இது என்னது, ஒரே சேசிங் சீனா இல்ல இருக்கு? எப்ப இன்டர்வல் வரும்? டேய் வாங்கடா, அது வந்தா வரட்டு, வராட்டி போட்டோம், பிசினஸ் போயிடும்டா. உங்களை நம்பித்தாண்டா பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிசினஸ் போயிடும்டா, வாங்கடா வாங்கடா. ஆண்டவா, இன்டர்வல் முடிஞ்சதும் பிசினஸ் அள்ளிடும்.
6: இருங்க சரோஜாக்கா, வர்றோம். யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறீங்க? இன்னும் இன்டர்வல்லே விடல.
2: டேய் இன்டர்வல் போட்டுருவாங்கடா ராமசாமி.
1: என்ன கூறுகட்ட மனுஷா, என்னத்த வாய பொளந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாரும் வெளியே ஓடி வராங்க பாருங்க, கடையை பார்த்தா வராங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வாங்க, மூணு பேரும் அந்த தண்டங்களை இழுத்துக்கிட்டு வாங்க.
0: என்னடா கிழிஞ்சு தொங்குது ராமசாமி, என்னடா இது?
5: கடைக்கு மேல ஒருத்தன் ஓடுறான்.
0: என்னடா கடைக்குள்ள ஒருத்தன் பாயறான்? எங்கடா
2: சரோஜக்கா காணோம்.
5: சரோஜக்கா
1: வாங்க வாங்க வாங்க தம்பிங்களா, வாங்க டீ கடி போண்டா எல்லாம் இருக்கு, வாங்க வாங்க வாங்க. படலாம் நல்லா இருந்துச்சா? வாங்க அந்த எனர்ஜியோட நல்ல டீ சாப்பிடுங்க எங்க கடையில. என்னது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறானுங்க. ஐயோ என் கடை, ஐயோ என் எண்ணெய் சட்டி, ஐயோ என் வடை, என் போண்டா. எடுத்துட்டு போகாதீங்கடா, எடுத்துட்டு போகாதீங்கடா. ஐயோ என் பிசினஸ், என் காசு. நீ தண்டங்களா நேசமணி?
5: என்றா இது என்ன உடஞ்சு போய் நிக்கிறாரு?
7: உடஞ்சு போதிருக்கட்டும், அது என்னடா எல்லாம் கவுந்து உடஞ்சு கிடக்குதுடா ராமசாமி.
5: யானைகணா பூந்துருச்சாட கடைக்குள்ள?
7: யானைங்கடா பூஞ்சு ஒரு கூட்டமே பூந்துட்டு போதுடா ராமசாமி.
5: டீ குடிக்க போவானுங்கன்னு பார்த்தா டீ கடைய பொழந்துட்டு போறானுங்களடா. நீ என்னடா என்னத்தையோ குறுகுறுன்னு பாக்குற?
7: இல்ல கடி போட்ட சரஜக்காவை தேடிட்டு இருக்க எங்கன்னு காணவேடா.
5: ஐயோ அந்த அக்காவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டானுங்களான்னு பாருங்கடா.
7: சரி பசிக்குது, அந்த பிஸ்கெட்டையா சேர்த்து ஒண்ணுதான் மீதம் இருக்குது.
5: இப்படியே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்போ உனக்கு பிஸ்கெட் வேணுமாடா?
7: பின்ன கடி இருந்தா என்றா?
1: நீங்க ஏன்டா சரோஜக்கா சரோஜக்கான்னு என்னை கட்டி காமிச்சு கொடுத்துறாதீங்க, நானே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்.

0: இல்ல மேடம் நான் இந்த பக்கம் இருக்கு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கம், இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ.
1: இங்கடா வாய்ஸ் மட்டும் வருது ஆள காணும். நீங்க எதுக்கு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க சார் அஜக்கா? பிசினஸ் ஆகல பாக்கல?
2: ஏண்டா உங்களுக்கு நக்கல் தானடா, இங்க நடந்ததெல்லாம் கண்ணுல பாத்துட்டு பிசினஸ் ஆகல கேக்குறீங்க? நான் ஆசமா போனவனுங்களா? என்னோட புத்த புது பாத்திரம் எல்லாம் நொடுங்கி போய் நொறுங்கி போய் கிடக்குது, உங்களுக்கு பிசினஸ் ஆகலையான்னு நக்கலா கேக்குறீங்களா? என்னடா நடந்துச்சு, என்னத்தடா சொல்லி தொலைச்சிங்க, என் கடையை இப்படி தம்சம் பண்ணிட்டு போயிருக்கிறானுங்க. எங்க வந்தாலும் இப்படி உருப்பட விட மாட்டேங்கிறீங்க, என்னத்தடா சொல்லி தொலைச்சிங்க, கல்லு மாதிரி மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்காதீங்க, சொல்லி தொலைங்கடா.
1: தியேட்டர்ல அப்படி என்ன நடந்தது, ராமசாமியும் குப்புசாமியும் என்ன பண்ணானுங்க, சரோஜாக்கா கடைக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில 8:30 கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. எத்தனையோ

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திக்கலாமுங்க. நன்றிங்க.
1: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் நேசமணியாக ஜி சரவணன், சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முகில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா, அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நடிச்சது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு. At OTFM 101.8.
1: நிலையத்தில் நேரம் 8:45. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்களை நீ கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். நச்சின மூணு பாட்டு, இது OTFM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

மின்னிலை படத்திற்காக ரூப்குமார், ரித்தோடு, திப்பு ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல் பைனாப்பிள் வண்ணத்தோடு அப்படின்னு சூப்பரான ஒரு பாடலை கேட்டீங்க. சமுத்திரம் படத்திற்காக சங்கர் மகாதேவன், சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது. அழித்தந்த வானம் படத்திற்காக உன்னிமேனன், ஸ்ரீவர்தினி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்களுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறது வில்லேஜ் வைப்ஸ். கேட்பதற்கு முன்
1: போலீஸ்
2: மிஸ் சீமா.
1: ஆமாங்க,
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க.
1: நீதான் போவேன் அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கட்டிக்கலாமா?
1: பாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் இணைந்து பாடியது தேவர்மகன் படத்திற்காக ஒழித்தது. நிலையத்தில் நேரம் 9:13. சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: இந்த உலகத்தில் சாப்பிடாத கஷ்டப்படுறவங்களை விட சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். அதாவது அதிகமாக சாப்பிட்டுட்டு அவஸ்தப்படுறவங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அளவறிந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுங்கிறது ரெண்டு விஷயத்தை பொறுத்தது. ஒரு ஆகாரம் உங்கள் கண் முன்னாடி இருக்குது, உங்கள் கை அதை எடுக்கிறதுக்காக போகுது. அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணுமா? முதல்ல நம்ம செரிமான சக்தி எவ்வளவு, அடுத்தது இந்த ஆகாரத்தின் செரிக்கிற சக்தி எவ்வளவு. நம்ம உடம்பில் ஜீரண சக்தி எப்படிங்கிறது நமக்கு தான் நல்லா தெரியும். அது இப்போ சரியாக இருக்குங்கிற முடிவுக்கு வந்தாச்சா? அடுத்தது இதோ எதிரில் இருக்கிற ஆகாரம் எளிதானதா கடினமானதா அப்படின்னு அதோட ஜீரண சக்தியும், அதாவது ஜீரணமாகிற சக்தியும் நாம் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, இதை சாப்பிட்டா லேசாக செரிச்சிருமா இல்லை சிரமப்பட்டு தான் செரிக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். லேசாக செரிக்கக்கூடிய ஆகாரம் எது, செரிக்கிறதுக்கு சிரமப்படுற ஆகாரம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு, இனிப்பு சுவையுள்ள உணவு பண்டங்கள், நெய்யில் சமைச்ச உணவு வகைகள், இதையெல்லாம் அரை வயதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுதான் அதுக்கு அளவு. லேசாக செரிக்கிற ஆகாரங்களை மனசில் வந்து திருப்தி ஏற்படுற அளவுக்கு சாப்பிட்லாம். அதுதான் அதுக்கு அளவு. ஜீரணத்துக்கு லேசாக உள்ள பொருள்களை வந்து முறை தவறி சாப்பிட்டா கூட அதிகமாக எதுவும் கெடுதல் பண்ணிவிடாது. ஆனால் கடினமான உணவு வகை இருக்குது பாருங்கள், அதை கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டோம்னா கஷ்டத்தில் கொண்டாந்து விட்டுறோம். ஆனால் தினமும் உடற்பயிற்சி செய்கிறவங்க, இயல்பாகவே அதிக ஜீரண சக்தி உள்ளவங்க, இவங்களுக்கு இது ஒன்றும் கெடுதல் பண்ணுறதில்லை. இன்னொரு விஷயம் வந்து, ஆகாரத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பு, குறைச்சலாக சாப்பிட்டாலும் தப்பு அப்படிங்கிறது ஆயுர்வேதம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்பில் வாயு, பித்தம், கபம் இது மூணையும் வந்து அதை அதிகமாக்கி விட்டுருமா, அதனால் செரிமான சக்தி குறைஞ்சிருமா, பல நோய்கள் உண்டாகுமா. குறைச்சலாக சாப்பிட்டா பலம், நிறம், வளர்ச்சி, மனம், அறிவு, புலன்கள் எல்லாம் பாதிக்கப்படுமா. முக்கியமாக ஆகாரத்தை போதிய அளவுக்கும் குறைச்சி சாப்பிட்டா அது 80 வகையான வாத நோய்களுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். அதனால் நாம் சாப்பிட்ற ஆகாரம் அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. சரி, அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? அளவோடு சாப்பிடும் பொழுது உடலின் செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கும். அதாவது நிற்கிறது, உட்கார்றது, தூங்கிறது, நடக்கிறது, மூச்சை இழுக்கிறது, மூச்சை வெளியில் விடுறது, சிரிக்கிறது, பேசுகிறது எல்லாம் சுலபமாக இருக்கும். இதையெல்லாம் நாம் சுகமாக உணர்ந்தால் நாம் சாப்பிட்ற உணவின் அளவு கூடவோ குறையவோ இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக சில வகையான ஆசாமிகளை நாம் தினமும் பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் உட்கார்றது ஒரு சாதனை, எழுந்திருக்கிறது அதை விட பெரிய சாதனை, நடக்கிறது ஒரு பெரிய சாதனை, சிரிக்கிறப்போ கூட உடம்பு சிரமப்படும். இவங்கள்லாம் ஆகார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போது ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார், அருமையான சாப்பாடு, விலா புடக்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒரு கல்யாண வீட்லேயே அப்படிலாம் செய்யப்படாதான். அது ஒரு பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா? மூச்சு முட்டை சாப்பிட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதுவும் தப்பு. சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் உள்ள செரிமான உறுப்புகள் கெட்டுறக்கூடாது. அதனால் கை சாப்பாட்டுக்கிட்ட போகும் பொழுதுலாம் கவனமாக இருக்கணும். இவ்வளவும் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுகிற ஆலோசனைகள். நம்ம ஊரில் ஒரு கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பந்தியில் உட்காந்து மும்முரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். பரிமாறிக்கிட்டு வந்தவர், சார் இதுக்கு முன்னாடி முந்தின பந்தியிலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே அப்படின்னார். அதுக்கு இவர்,

0: உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: சோலையம்மா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

மலேசிய வாசுதேவனே ஜானகி குழுவினர் பாடிய அந்த பாடல் எஜமான் படத்திற்காக ஒலித்தது இளையராஜாவின் இசையில். இனி ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சேரன் பாண்டியன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியது சௌந்தர்யன் இசையில் ஒலிக்கிற இந்த பாடல்.

நேரம் 9:37. இனி கேட்போம் உதகை உழவர் சந்தை காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விற்பனை நிலவரம். ஒரு கிலோவிற்கு கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 44 ரூபாய், தக்காளி நாட்டுரகம் 30 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 35 மற்றும் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 78 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 32 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 55 மற்றும் 45, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 45, பீட்ரூட் 50, நூல்கோல் 45, முட்டைகோஸ் 25, காலிஃபிளவர் 45, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 200 மற்றும் 190, இஞ்சி 160 மற்றும் 100, புஷ்பீன்ஸ் 70, டபுள் பீன்ஸ் 70, ஊட்டி அவரை 110 மற்றும் 100, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 50, புரோக்கோலி 100, கருவேப்பிலை 40, கொத்தமல்லி 70, புதினா 60 ரூபாய். கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகியவை கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய். வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 50 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 மற்றும் 45, மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 200 மற்றும் 190 ரூபாய். இனி பழவகைகளில் கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி 50 ரூபாய், மாதுளம்பழம் 140, திராட்சை 100, மாம்பழம் 120, வாழைப்பழங்களில் பூவன் 50, ரஸ்தாளி 70, மோரிஸ் 45, நேந்திரன் 50, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 220, ஆரஞ்சு 130, சாத்துக்குடி 100 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விற்பனை நிலவர தெரிந்து கொண்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

இணையத்தில் நேரம் 9:45 நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு திருமண விழாக்களுக்கு நல்ல சாய்ஸ் மொய் கொடுப்பதா கிஃப்ட் கொடுப்பதா. இன்றைய தலைப்பு திருமண விழாக்களுக்கு நல்ல சாய்ஸ் மொய் கொடுப்பதா கிஃப்ட் கொடுப்பதா. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய பகிர்வுகளையும் எங்க கூட ஷேர் பண்ணலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 9344-909-108, வெளியூர் நேயர்கள் 9342-9109-108. புதிய நேயர்களும் வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறவங்களும் 8300-0019-108 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், காலும் பண்ணலாம். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்காக

ரங்கநாதன் இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். இனி ஒலிக்கும் இந்த பாடல் சிம்மராசி படத்திற்காக சுஜாதா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

மண்ணின் வாசமும் மனதின் நேசமும் இசையில் கலந்த பாடல்களாக இது வில்லேஜ் வைப்ஸ்.

மலேசியா வாசுதேவின் குழுவினருடன் பாடியது சின்ன கவுண்டர் படத்திற்காக ஒலித்தது. நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை இதுவரை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: உழவர் மனம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் தமிழுங்க.
0: சரி, எந்த ஊருங்க?
1: நான் பவானிங்க.
0: தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கீங்க?
1: தோட்டத்தில் இப்போது தக்காளி போட்டிருக்கேங்க.
0: இப்போ வந்து அறுவடை பண்ணிட்டுருக்கீங்களா?
1: ஆமாங்க, அறுவடை நடந்துட்டுருக்குது.
0: தக்காளிக்கு இப்போ விலை இருக்குங்களா?
1: விலை இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க.
0: என்ன விலைக்கு விற்றா

0: ஒரு லாபகரமாக இருக்குங்க.
1: 20 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொஞ்சம் லாபம் பார்க்கலாங்க.
0: சரிங்க, விவசாயத்தோட வேற என்ன செஞ்சிட்ருக்குறீங்க?
1: வேற பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு 50 கோழி பக்கமாக பண்ணையில் வச்சு பார்த்துட்ருக்கேங்க. நாட்டுக்கோழி இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தோட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: எந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
1: பழைய சாங்ஸ் கேட்பேங்க நிறையா, மெலோடி சாங்ஸ் அந்த மாதிரி நிறையா அதிகமாக கேட்பேன்.
0: சரி, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: என்னுடைய விருப்ப பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, ரோமியோ படத்தில் வந்து சிடு சிடு என்றாலும் அந்த சாங் பிடிக்கும் ரொம்ப, அந்த பாட்டு போடுங்க.
0: எதனால் இந்த பாடலை விரும்பி கேட்குறீங்க?
1: அடிக்கடி கேட்பேன், எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டுனா இது ஒன்று. சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அதில் மியூசிக் நல்லாயிருக்குங்க, பாட்டோட வரிகள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நடிப்பும் நல்லாயிருக்குங்க அதில்.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க, உங்களுக்காக பாடலை வழங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் ஆறுமுகங்க.
0: எங்க இருக்கீங்க?
1: கெந்தரை புது வீட்டில் இருக்கிறேங்க.
0: சரிங்க, இப்போ விவசாயத்தில் என்னென்னலாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
1: மெயினாக நான் டீ தோட்டம் தான் பார்த்துட்ருக்குறேங்க. டீ தோட்டத்தில் தான் இலை எடுத்துட்டுருக்குறேங்க.
0: இப்போ இலை இருக்குங்களா இல்லை எடுத்து முடிச்சிட்டிங்களா?
1: இல்லை, இப்போ எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. இப்போ போன கிராப்பு கொஞ்சம் பரவாயில்லைங்க விலை, இப்போ இந்த கிராப்பு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகுங்க. இல்லைன்னா இப்போ எல்லாம் உரம் விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கூலியெல்லாம் ஜாஸ்தி ஆனதுனால கட்டுப்படி ஆகாமல் இருந்துச்சுங்க. இப்போ 20 ரூபாய்ங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க, ரேட் நல்ல ரேட்டாக கிடைக்குதுங்க.
0: நீங்கள் எடுக்கிறீங்கன்னா செலவு வந்து எவ்வளோ வருங்க? எடுக்கிற செலவு
1: அதே வந்து பாதிக்கு பாதி வந்துருங்க, 10 ரூபா வந்துருங்க செலவை. அதே சமயத்தில் இப்போ காடு வந்து நம்மளால ரோட்டோரத்தில் இல்லைங்க, கொஞ்சம் தோரமாக தள்ளி இருக்குதுங்க. அங்கேருந்து நம்ம இலை எடுத்து அங்கேருந்து மூட்டை பண்ணி அங்கேருந்து ஆள் வச்சு தூக்கிட்டு வரணுங்க, அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகுங்க. அதனால கொஞ்சம் செலவு எப்படி இருந்தாலும் 10 ரூபா வந்துருங்க.
0: இப்போ சினிமா படமெல்லாம் பார்ப்பீங்களா?
1: இப்போலாம் ஒன்றும் பார்க்கறது இல்லைங்க, முதல்ல அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தேங்க. பழைய படங்கள் தான் நான் பார்ப்பேங்க, இப்போ வர படமெல்லாம் நான் எல்லாம் பார்க்கறது இல்லைங்க.
0: பாடல்கள் அப்படின்னா பழைய பாடல்கள் அதிகமாக விரும்பி கேட்பீங்களா?
1: நான் வந்து பழைய பாட்டு தான் கேட்பேங்க. இப்போ புது பாட்டெல்லாம் நான் எதுவுமே கேட்கறது இல்லைங்க, பழைய பாட்டெல்லாம் நல்லா கேட்டிருப்பேங்க.
0: நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: எனக்கு பிடிச்சது பார்மகளே பார் படத்தில் இருந்துங்க. மதுராம் நகரில் தமிழ் சங்கம்ங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, அதனால அது ரொம்ப பிடிக்குங்க.
0: மகிழ்ச்சிங்க, உங்களுக்காக இந்த பாடலை வழங்கலாம். நன்றி.
1: நன்றிங்க. நன்றிங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் அகிலாங்க.
0: சரிங்க, எந்த ஊருங்க?
1: நாங்கள் பவானிங்க.
0: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
1: ஆமாங்க, விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள்
0: இப்போ தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இப்போ தோட்டத்தில் எதுவும் போடலங்க, ஏன்னா மழை இல்லை. இப்போ வாய்க்கால்லையும் தண்ணி வரலீங்க, கிணத்துலையும் தண்ணி கம்மியாக இருக்கிறனால எந்த பயிரும் போடலைங்க.
0: மழையும் இல்லை?
1: ஆமாங்க, இந்த வருஷம் மழையும் இல்லை, அதனால் எந்த பயிரும் நாங்கள் இன்னும் எதுவும் போடலைங்க.
0: சரிங்க, நீங்கள் பார்த்த சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா?
1: ஆமாங்க, நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவோம்.
0: சரிங்க, வேறு எங்கே போயிருக்கீங்க?
1: மேட்டூர் டேம் போயிருக்கோங்க.
0: இப்போ உங்கள் பகுதியில் வேறு சுற்றுலாத்தலங்கள் என்ன இருக்குங்க?
1: எங்கள் ஊரில் சுற்றுலாத்தலங்கள்னு சொன்னீங்கன்னா கூடுதாரம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேமு, கொடிவேரி அணை, இதெல்லாமே எங்கள் ஊரில் இருக்குது.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: எனக்கு வந்துட்டு கோபுரவாசலை படத்திலிருந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் அந்த பாட்டு வேணும்.
0: சரிங்க, கண்டிப்பாக உங்களுடைய விருப்ப பாடலை வணங்கலாம். நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.
2: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: நிகழ்ச்சி நிறைவு நேர சந்திப்போம்.
1: வணக்கங்க.
2: ஐயா வணக்கம்.
1: உங்க பேர் என்னங்க?
2: ஐயா நாகராஜன்.
1: நீங்க என்ன செய்றீங்க?
2: நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோங்க. முதல்ல கேட் லோடுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எனக்கு வயசாகிடுச்சு, ஒரு 60 வயசாகிடுச்சுங்க. அதனால் கேட் மூட்டை கிட்டெல்லாம் தூக்க முடியாதுங்க. கூலி வேலை தோட்ட வேலை செய்கிறேங்க. தோட்ட வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து அடிக்கிறது, சிம்பிளான வேலைலாம் செஞ்சிட்ருக்கேங்க.
1: கேட்டு அறுவடை வேலை வந்து ரொம்ப கஷ்டங்களா?
2: ஆமாங்க, கேட் வேலை ரொம்ப கஷ்டங்க. 4 மணி 5 மணிக்கு போகிறாங்க. மார்க்கெட் டைமிங்கு வேற ஆயிடுச்சுங்களா? அதனால் நம்மளால் அந்த டைமிங்கெலாம் போக முடியாதுங்க. அதனால் இப்போ தோட்ட வேலைக்கு போகிறேங்க.
1: தோட்டத்தில் எல்லா நாளும் வேலை இருக்குதுங்க?
2: ஆமாங்க, எல்லா ஒரு நாளும் வேலை இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுப்பாங்க.
1: உங்களுடைய விருப்ப பாடல் அப்படின்னா என்ன பாடலை விரும்பி கேட்பேன்?
2: எனக்கு அவன்தான் மனிதனில் நல்ல பாட்டு பிடிக்குங்க.
1: என்ன பாடலுங்க?
2: மனிதன் நினைப்பது உண்டு, வாழ்வு நினைக்கும்.
1: இந்த பாடல் வந்து எதுக்காக பிடிக்குங்க?
2: நம்ம நினைக்கிறேங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க. ஆண்டவன் கொடுத்து தான் நம்ம செய்ய முடியுங்க. அதனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க.
1: பாட்டோட கருத்து வந்து நல்லா இருக்குன்றீங்க?
2: நல்லா இருக்குங்க. ஆனால் உண்மையாக அருமையாக இருக்குங்க கருத்து.
1: அந்த பாடல் உங்களுக்காக வணங்கிடலாம். நன்றிங்க.
2: சரிங்க, நன்றிங்க சார்.
3: மனிதன் நினைப்பதுண்டு.

உழவர் மனம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உழவர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் மீண்டும் அடுத்த வாரம் உலா வரும். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். முருகேசன்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,100ஐ தாண்டியுள்ள நிலையில்

4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்றிரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.94 அடியாக உயர்ந்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? சரியான பதில் தமிழ்நாடு. அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். சிலிண்டருக்கான தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையின் போது செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இன்றைய கேள்வி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த தகவல்கள் பற்றிய விவரங்களை அறிவதற்கான இலவச தொலைபேசி எண் என்ன? கேள்வி மீண்டும் ஒருமுறை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த தகவல்கள் பற்றிய விவரங்களை அறிவதற்கான இலவச தொலைபேசி எண் என்ன?
0: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேரம் 11:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, திருமண விழாக்களுக்கு நல்ல சாய்ஸ் மொய் கொடுப்பதா இல்லது கிஃப்ட் கொடுப்பதா அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு டாபிக் இன்னைக்கு வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து மொய் கொடுக்க விரும்புவாங்க, சில பேர் வந்து கிஃப்ட் கொடுக்க விரும்புவாங்க. உங்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்கு? மொய் கொடுக்கறதா, கிஃப்ட் கொடுக்கறதா, எது கொடுத்தா பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியில இந்த விஷயத்த பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா, உள்ளூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9344-909-108 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9342-909-108 இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். புதிய நேயர்களா இருந்தீங்கனாலும் சரி, வாட்ஸ்அப்ல உங்களுடைய பதில்களை தெரிவிக்கிற நேயர்களா இருந்தீங்கனாலும் சரி, 8300-109-108 இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். திருமண விழாக்களுக்கு நல்ல சாய்ஸ் மொய் கொடுப்பதா, கிஃப்ட் கொடுப்பதா, இந்த நிகழ்ச்சியோட டாபிக் இதுதான். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்லிட்டேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலா வந்துட்டே இருக்கு, ஹலோ படத்திலிருந்து ஒரு பாடல். ஸ்டேடியூன், இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: 11:12 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, திருமண விழாவிற்கு நல்ல சாய்ஸ், மொய் கொடுப்பதா கிஃப்ட் கொடுப்பதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். முதல் நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவன்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம். வெயில் தான் பயங்கரமா அடிக்குது மேடம்.
0: பயங்கரமா கொளுத்துதா?
1: ஆமா, கொளுத்துதுங்க மேடம்.
0: ஓகே, சரி சொல்லுங்க. திருமண விழாவுக்கு வந்து மொய் கொடுக்கிறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா, கிஃப்ட் கொடுக்கிறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா
1: மேடம்? மொய் எழுதுறதா பெஸ்ட் மேடம்.
0: மொய் தான்.
1: ஏன்னா கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போச்சுன்னா அதெல்லாம் மறைஞ்சு போக, ரொம்ப பழசாயிரும், அதை வெளியே எடுத்து எரிஞ்சிருவாங்க மேடம். அந்த மொய் பாத்தீங்கன்னா யார் யாரு எவ்வளவு வச்சாங்கன்னு தெரியும் மேடம், தெரியும் மேடம். ஏன்னா இப்ப நான் அது ஏன் சொல்றேன்னா, எங்க பொண்ணுக்கு எங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா காது குத்துன ஒரு 25 வருஷத்துக்கு முதலீங்க மேடம். பாத்தீங்கன்னா அப்ப யார் யாரு எவ்வளவு மொய் வச்சிருக்காங்க பாத்துக்கலாங்க மேடம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் மொய் வைப்பாங்க மேடம், 25 ரூபாய் 50 ரூபாய் வைப்பாங்க மேடம். அந்த மாதிரிதான் எங்க நான் ஒரு புக் நான் எடுத்து பாத்துங்க தெரிஞ்சுக்க மாதிரி எவ்வளவு வச்சிருக்காங்க. விசாரித்து கூப்பிடும் போது பாக்கணும் மேடம், நாங்களும் வைக்கணும் மேடம். அப்படி பாத்தினா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா 100 ரூபாய் வச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய வசதியானவங்களாட்டம் நினைச்சுக்கிறாங்க மேடம். அப்ப நான்
0: 10 ரூபான்றது அந்த காலத்துல பெரிய விஷயம் இல்லையா?
1: ஆமாங்க மேடம், 100 ரூபாய் வைக்கிறதா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தாங்க மேடம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மொய் வைக்கிறதா 500 300 ரூபாய்.
0: ஆமா, 100 ரூபாய் எல்லாம் பக்கத்துலயே போகவே முடியாது. கிஃப்ட் வாங்கினாலும் 100 ரூபாய் பத்தாது, மொய் வைக்கிறதுனால 100 ரூபாய் பத்தாது.
1: இல்லைங்க மேடம், ஒரு காலத்துல 50 ரூபாய் வச்சாலும் பெரிய பணக்காரன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 வச்சாதான் மழிச்சு மேடம்.
0: கண்டிப்பாங்க.
1: ஏன்னா ஒரு சாப்பாடா பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு பாதி 200 ரூபாய் பக்கம் வந்துருதுங்க மேடம். நாங்க அதை பார்த்து நாங்கள் மொய் வைக்கிறது மேடம்.
0: அதனால மொய் வைக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க.
1: இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா யார் யார் அப்ப இருந்தாங்கிறத தெரிஞ்சிருங்க மேடம். அது ஒரு காரணம். அந்த கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பழசாயிரம் எடுத்து தெரிஞ்சிருவாங்க மேடம்.
0: சரி,
1: அதனால பெஸ்ட் மொய் தான் மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க கால் பண்ணதுக்காக. இன்னொரு நேர் கூட லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் தென் பொன்முடியில இருந்து மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மணிகண்டன். சொல்லுங்க, கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா இல்ல மொய் கொடுக்கறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா?
2: மொய் கொடுக்கறதுதான் பெஸ்ட்ங்க மேடம். ஏன்னா இப்ப முன்னாடி செல்வராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி தானுங்க, நம்மளுக்கு யார் யாரு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. என் பொண்ணுக்கு 2018 பூப்புனா நீராட்டு விழா வச்சுங்க மேடம், மொய் எழுதியிருந்தேங்க. இப்ப நம்மள வந்து உறவினர்கள் நண்பர்கள் கூப்பிடுறப்ப நம்ம அந்த நோட் எடுத்து பார்க்க முடியுதுங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம நிறைய செலவு பண்ணி இது பண்றோங்க, ஒரு சின்ன இது பண்றதுக்கு கொண பணம் பற்றாக்குறை இருக்கு. இப்ப இந்த நேரத்துல மொய் வச்சோம்னு வைங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கு இல்லைங்களா? பொருளாதாரத்துல கிஃப்ட்னா அதை கொண்டு போய் ஒரு மூலையில பாதுகாப்பு வச்சுப்பாங்க ஒரு 6 மாசம். அப்புறம் இடம் மாறி
0: வேற சொல்றீங்க இல்லையா?
2: ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. கிஃப்ட் பத்திரப்படுத்தி முடியாதுங்க. ஏன்னா மொய் பணமா கொடுத்துட்டேன்னா
0: மனசுல நிக்கும்,
2: மனசுல நிக்குங்க, அவங்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்குங்க.
0: சரி, நன்றி.
2: அதனால மொய்தா பெஸ்ட்ங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: மகா தாராபுரம்.
0: எப்படி இருக்கீங்க மகா?
3: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, திருமணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாமா மொய் கொடுக்கலாமா?
3: லைன்ல பேசிட்டீங்களா?
0: பேசுங்க பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க.
3: அதாவது திருமணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறத விட பணமா கொடுக்கறதுதான் நல்லது. ஏன்னு கேட்டா அவங்க வீட்டுல என்ன ஜாமான இருக்கு இல்லாதனால கடிகாரம்னே ஒருத்தர் 120 கடிகாரம் வந்துடும். அதனால நம்ம பணமா கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்கிப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய்னா அவங்களுக்கு அதை 500 ரூபாய்னு மதிச்சா வம்பு வந்துடும். அதனால நம்ம பணமா கொடுத்துட்டோம்னா 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு 10-100 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க. இப்ப பொதுவா மொய் பணம்ங்கிறது அன்புக்காக வைக்கிறது இல்ல. அதாவது இன்னைக்கு நம்ம வச்சா நாளைக்கு நம்மளுக்கு வந்துரும்,

0: ஒரு சேமிப்பாருத வைக்கிறாங்க.
1: அதுதான்,
0: அதனால அது இப்பெல்லாம் முதல் நம்மெல்லாம்
1: ஏதோ அவங்களுடைய ஒரு கடன் சுமையில நம்மளோட ஒரு சின்ன பங்களிப்பா இருக்கட்டும் அப்படின்றதுதான் மொய்க்கான ஒரு உண்மையான காரணம்.
0: அது தேவை, அந்த தேவை அவங்க மனித அவங்களுடைய தேவைக்காக தான் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம வசதியா பத்திரிகைக்கு தான் பாருங்க, யாரு வசதியா இருக்காங்களோ பணக்காரா இருக்கா அங்க போய் தான் முதல்ல வைப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா அவங்க குறைச்சலாம் வைப்பாங்கிறது தெரியறது இல்ல, அவங்களாம் அளவா தான் வைப்பாங்க. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் சரி பாவம் நம்ம கொஞ்சம் அதிகமா வச்சுட்டோம்னா அவங்களுடைய கஷ்டத்துக்கு உதவும் அப்படின்னு. அப்புறம் சில சொந்தக்காரெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ வந்தாலும் எட்டி கூட பாக்க மாட்டாங்க. விசேஷம் பத்திரிக்கை வச்சா முதல்ல வருவாங்க. காரணம் பணம், இன்னைக்கு வச்சா நாளைக்கு திரும்ப பணம் வரும் அப்படிங்கறதுக்காக. உண்மையான அன்பா இருந்தாதான் ஒருத்தவங்க படுத்திருக்காங்கன்னா படம் இல்லைன்னா அவங்க போய் பார்த்து ஏதோ கறிய புளிய வாங்கி கொடுத்து சாப்பிடுச்சு சாகனாங்களோ பிழைக்கிறாங்களோ சாப்பிட்டு அப்படின்னு கொடுப்போம். இது அப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. மெட்டீரியல் மைண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க. இப்ப செத்து போனா ரோஜா பூ மாலை எடுத்து பெருசா வாங்கிட்டு வராங்க. அது அவங்க தகுதியா இல்ல படத்தோட தகுதியான்னு எனக்கு இன்னைக்கு பெருசா புரியல.
1: ஓகே, இப்ப நம்ம பேசின தலைப்புல வந்து நீங்க சொல்ல வந்த விஷயம் வந்து மொய் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, பெஸ்ட் சாய்ஸ் சொல்றீங்க இல்லையா.
0: நல்லது,
1: நன்றி மகா கால் பண்ணதுக்காக. நிலையத்தில் நேரம் 11:18 ஆயிடுச்சுங்க. புதிய நேயர்கள் வந்து 8300-119-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சில நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. அதில் ஷையத் ரசூல் அப்படின்றவர் நினைவு பரிசு தருவதை விட அவர்களுக்கு ஒரு தொகையாக கொடுத்தால் அவர்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை செல்வபுரத்திலிருந்து அவர் இந்த மெசேஜை அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நந்தகுமார் நெம்மேலி பகுதியிலிருந்து அமைச்சிருக்காரு, திருமண பரிசு அளிப்பது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344-909-1018, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342-909-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கிறவங்களும் 8300-119-1018 இந்த நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். டைம் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: 11:25 ஆயிடுச்சுங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில. திருமண விழாவுக்கு நல்ல சாய்ஸ், மொய் கொடுக்கறதா கிஃப்ட் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி நேர்களும் லைனுக்கு வந்துட்டாங்க. யாரு இங்க இருந்து பாக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கும். சொல்லுங்க, திருமணத்துக்கு வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, மொய் கொடுக்கணும்னு நினைக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க?
1: மொய் கொடுத்தா தாங்க அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். கடன் வாங்கி ஏதோ கல்யாணம் பண்ணிடுவாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்காக. சப்போஸ் அவங்க வேற ஏதாவது 5-5 மொய் வரும், அதை வச்சு வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். ஒரு சில வீடு கட்டணும் நினைக்கலாம், தங்க நகை வாங்க இந்த மாதிரி பண்ணலாம். அதனால மொய் தாங்க கொடுத்தது பெட்டர், நானும் அதான் கொடுப்பேங்க.
0: ஓகேங்க, மொய் தான் பெஸ்ட் அப்படின்றீங்க.
1: கண்டிப்பா ஆமாங்க.
0: நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்த நேர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆமா வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்ட கவுந்தபாளையம் புதுது பாட்டப்பன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க பாட்டப்பன், மொய் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமா மொய் வந்து கொடுக்கலாமாமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் பண்றீங்க வந்து அந்த மொய் நம்பியே வந்து பண்ண கூடாதம்மா. அதாவது இருக்கிறத வச்சு கரெக்டா அந்த அளவா படிக்கிறது மிச்சம் வச்சாலும். நான் வந்து ஒரு விசேஷம் பண்றோம்னா மொய் வரு, நான் வாங்கி அவங்களுக்கு குடுத்துலாம் சொல்லி இன்னொருத்தர் கடன் வாங்கி அது ஒரு சேர்ந்து மொய் வந்து வராத கூட போச்சு. அது இருக்கிறத வச்சு ரொம்ப சிக்கனமா பண்ற ரொம்ப பிடிச்சிருக்கணும்.
0: சரி,
2: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி நன்றிங்க. அழகா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. அடுத்த நேர் கூட லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பழனிவட்டம் குளமங்கண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க, மொய் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல பணம் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா?
3: மொய் கொடுக்கறதா மேடம் பெஸ்ட்.
0: மொய் கொடுக்கறதா. ஏன்?
3: என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திருமணம் ரொம்ப பெரிய விஷயம்.

0: எல்லா இடங்களும் நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனா மொய் விருந்துனே ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அசை விருந்து போட்டு மொய் எழுதிவாங்க. திரும்ப இன்னொரு நாள் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்தவங்க அது மாதிரி மொய் விருந்து வைக்கும் போது இவங்க கொண்டே அந்த அமௌண்ட் அவங்களுக்கு
1: வைப்பாங்க.
0: அந்த நேரத்துக்கு ஒரு பண தேவைகளே வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவாங்க. புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டத்துக்கு நானே போயிருக்கிறேன்.
1: சரி சரி சரி, அப்ப மொய்தா பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
0: மொய்தா பெஸ்ட்ங்கிறது என்னுடைய கருத்து.
1: ஓகே, நன்றிங்க உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணதுக்கு. ஏற்கனவே முகநூல் பக்கத்துல நேயர் ஒருத்தர் பதிவு கொடுத்திருக்கிறாரு, செல்வகுமார், வானொலி நேசன், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. நினைவு பரிசு வழங்குவதை விட பணம் கொடுத்து விடலாம். எத்தனையோ சிரமம் பட்டு திருமண பந்தம் ஏற்படுகிறது. ஒருவர் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் ஒரு நாள் மகிழ்ச்சி தரும் விழா அல்ல இருமணம் இணையும் இல்லற பந்தம். பரிசு வழங்கினால் பீரோ மற்ற பொருட்களை வாங்கியும் தரலாம், ஆனால் முன்பே கூறிவிட வேண்டும். அது கரெக்டு தான். ஏன்னா நம்ம கிஃப்ட்னு வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்ன வச்சிருக்காங்க, என்ன வைக்கிறது வீட்டில் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு பொருளையே இன்னொரு டைம் வாங்கி கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை இல்லையா? அதனால நம்ம போய் அவங்கள்ட்ட இந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம பணமாக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிப்பாங்க. இல்லை தேவை இருக்கிற பொருட்கள் அவங்க வீட்டில் இருந்ததுன்னா கூட இந்த பணத்தை வந்து வேற எதுக்குடையாவது போட்டு அவங்களுடைய பண தேவைகளை வந்து நிறைவு செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. மலபார் போலீஸ் படத்திலிருந்து ஸ்டேட்யூன்ட். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: 11:34 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு திருமண விழாக்கள்ல நம்ம மொய் கொடுக்கறது வந்து பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சாய்ஸை வந்து கேட்டிருக்கோம். நேரிலும் லைனுக்கு வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து செல்விரவிங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ஊட்டி எப்பம்ல இன்னைக்கு தான் முதன் முதலா அறிமுக நேயரா பேசுறேன் மேடம்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க லைனை கஷ்டப்பட்டு புடிச்சி வந்ததுக்காக.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, திருமண விழாவுக்கு வந்து மொய் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா?
1: மொய் கொடுக்கறதே பெஸ்ட்ங்க மேடம். எங்க மகளுக்கு திருமணம் பண்ணப்பங்க 10 வருஷம் ஆச்சுங்க. இந்த மண்டபத்துல இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லி சம்மந்த வீட்டுல கேட்டாங்க. நம்ம அவளுக்கு இவ்வளவு மொய் வந்திருக்குமோ அது என்னன்னு எதிர்பார்த்த அளவுக்கு மொய் வந்துச்சுங்க. 10 வாரம் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அதனால மொய் கொடுக்கறது நல்லதுங்க.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்காக. மொய் கொடுக்கறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது நேயர் வந்து லைன்ல வந்து அப்படி சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நேயர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு, மனு கோயம்புத்தூர்ல இருந்து. மொய் பணம் தருவது நல்லது, என்ன தேவையோ அதை வாங்கலாம். பரிசு வழங்கும் பொழுது சில சமயங்களில் அதே பொருள் மற்றவர்கள் வழங்கியிருந்தால் உபயோகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஏற்கனவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போவோம் ஒரு வால் கிளாக் வாங்குவோம் கொடுத்துருவோம். வால் கிளாக் தான் நமக்கு வந்து மெயினா நமக்கு ஞாபகம் வருது, வந்து வாட்ச் தான் ஞாபகம் வரும். ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா எப்பொழுது நம்ம டைம் பார்க்கும்போது நம்மளோட ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக வால் கிளாக் வாங்குவோம். அதே மாதிரி நினைவுகளை வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரே கிஃப்ட் வந்து பலமுறை பல பேர் கொடுக்கறது வந்து யூஸ் இல்லாத ஒன்றா தான் இருக்கும். அதை வந்து நம்ம வச்சுக்காம நம்ம வந்து யாருக்காவது ஷேர் பண்ணுவோம் அந்த கிஃப்ட்டை. அந்த அளவுக்கெல்லாம் போகாமல் பணமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் வந்து லைனில் காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சக்தியா?
2: ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம்.
0: சொல்லுங்க சக்தி, கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா, மொய் பணம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
2: என்னை பொறுத்தவரைக்கும் வந்து மொய் தான் பெஸ்ட் மேடம்.
0: மொய் தான் பெஸ்ட், ஏன் அப்படி நினைக்கிறீங்க?
2: எதுக்காக நினைக்க சொல்றேன்னா, அதாவது வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து கொஞ்ச நாள்லாம் மறைஞ்சிருங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த நகையெல்லாம் போட முடியாது, ஏன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு. ஒரு தேவை பண்ணா கூட எனக்கு குறைந்தது ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது மேடம். அதுக்காக வந்து நம்ம அன்றாட நம்ம ஒரு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட எனக்கு ஒரு 200 ரூபா தேவைப்படுது. அதனால நம்ம அதுக்கு போயிட்டு நம்ம ஒரு 200 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ மொழி போட்டோம்னா அவங்களுக்கு அந்த பணம் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும். அதனால வந்து மொழிதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு பேர் பெற்ற ஊர் என்னாக்க மொய் விருந்துன்னு
0: வைப்பாங்க. ஓகே.
2: ஆமா, ஒரு சில ஏரியாவில புதுக்கோட்டை கிழக்கு பகுதியில இருக்கு, இன்றைக்கும் இருக்கு மேடம். ஆமா, அது எதுக்காகன்னா ஒரு சில பேரு முடியாதவங்கள மேல் தூக்கி விடுறது. அது வந்து ஒரு முதல் போடுற மாதிரி முடியாதவங்க வந்து ஒரு அந்த தேவைய வச்சாங்கன்னா ஒரு 5000, 10000, 50000, 1 லட்ச ரூபா வரைக்கும் முடிய விடுறாங்க அன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த காசை கொண்டு ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம். அதை வச்சு
0: அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா?
2: ஆமா, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல முறைக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம். அது அப்ப அந்த 4 பேர்த்த வாங்கின படத்தின் பணத்தை திருப்பி திருப்பி ஒரு இதுல பத்திரிக்கை வச்சாங்கன்னா இதுல போய் அந்த பணத்தை
0: திருப்பி செலுத்திடணும்.
2: ஆமா ஆமா ஆமா, அது இன்றாலும் வந்து நடந்துகிட்டே இருக்கு.
0: ஓகேங்க, நல்ல விஷயம் தான் இல்லையா? நன்றி சக்தி கால் பண்ணதுக்காக. இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்களுடைய கருத்து.
3: ஒரு திருமண விழா இல்ல
0: கிஃப்ட் கொடுக்கறதான் கேட்டிருக்கோம் பெஸ்ட்.
3: மேடம், இப்ப வந்து மொய் கொடுக்கறதுல கிஃப்ட் கொடுக்கறதுதான் நல்லது மேடம்.
0: எதனால கிஃப்ட் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றீங்க?
3: மொய் கொடுத்தோம்னா அவங்க உடனே பாக்கில வச்சுட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கிஃப்ட்னு கொடுத்தோம்னு வச்சு அது வீட்டுல கிஃப்ட வீட்டுல இருக்கும் போது ஒரு ட்ரெஸ் எடுத்து போவாங்க, ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே பாப்பாங்க. ஒரு பொருளா வீட்டுல அழகா வச்சு பாப்பாங்க எல்லாருமே.
0: எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
3: ஆமா, ஞாபகம் வரும்.
0: நன்றி கால் பண்ணதுக்காக. நீங்க கிஃப்ட் தான் நிறைய குடுத்து பழக்கம், உங்களுக்கு வர்றதும் கிஃப்ட் தான்.
3: ஆமா சென்னையில எங்க தங்கச்சி தமிழ்ச்செல்வன் ஒருத்தருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் பிறந்த நாள் திருமணநாள் எல்லாத்துக்கும் கிஃப்ட் ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பப்போ.
0: சரி சரி, நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
3: நன்றி
0: நன்றி நன்றி. இன்னொரு நேயர் வந்து நம்ம முகநூல் பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறாரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள், நான் திருமணத்துக்கு செல்லும் போதெல்லாம் திருமண பரிசுதான் கொடுப்பேன், மொய் ரூபாய் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை போட்டிருக்கிறாரு. ஓகே நேர்களே, நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344 9090, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342 9090 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற என்ன இணைச்சிக்கோங்க. புதிய நேயர்களாக இருந்தீங்கனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற நேயர்களாக இருந்தாலும் 8300 0019 101.8 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: 6:30 நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். திருமண விழாவிற்கு மொய் கொடுக்கறது நல்ல சாய்ஸா, கிஃப்ட் கொடுக்கறது நல்ல சாய்ஸான்னு கேட்டிருக்கோம். அடுத்த நேர்ல இந்த காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் உற்சாகமாக பேசுறது?
1: உற்சாகமாக பேசுவது கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி.
0: பெருமாள் சாமி சொல்லுங்க. பெருமாள் சாமி கிஃப்ட் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, மொய் கொடுக்கறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா?
1: அதுக்கு முன்னாடி அந்த தலைப்பை பத்தி ஒரு கருத்தை சொல்லியிருந்தேங்க. தலைப்பினை செய்மடுத்த உடனே மனதில் எண்ணற்ற கருத்துகள் வண்ண வண்ண மலர்களாய் விரித்து மலர்ந்து நறுமணம் பரம்ப
0: ஆரம்பித்துவிட்டன. தலைப்புக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களின் வண்ணங்கள்னு வச்சிருக்கோம்.
1: அப்படிங்களா, பரவாயில்லைங்க.
0: சொல்லுங்க.
1: அப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் அலச்சலம் இல்லாமல் திருமண விழாவிற்கு அழுதி சென்றுள்ளீர்கள். அதற்காக எங்கள் இதயங்கணித நன்றிகளை ஊட்டிய பந்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாக்களில் மொய் வைப்பதையே நான் விரும்புகிறேன். எல்லாம் அதுக்கு காண சொல்றேனுங்க. எல்லா மொய்களையும் சேர்த்து அவர்கள் தங்களுக்கு விருப்பமான தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு யதார்த்தான உண்மை என்னவென்றால், ஏற்கனவே மல நேர்களை சுட்டி காட்டியிருக்கார்கள், திருமணத்திற்கு ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அதை வைத்து கடனை கூட கட்டி விடுவார்கள். அப்புறம் அந்த மொய் வந்து என்று ஒன்றினை திரைப்படங்களில் நாம் பார்க்கிறோம். பல நேரம் அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். கடலில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் அதிலிருந்து மீறுவதற்கு மொய் விழுந்து வைக்கிறார்கள். நிறைவாக ஒரு கருத்தை சொல்லிவிடுகிறேன். மணமக்கள் நம்மளுக்கு மிகவும் நெருங்குமையானவர் இருந்தால் அவர்களிடம் நேரடியாகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதை திருமண விழாவில் பரிசாக தரலாம். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க மேடம்.
0: நன்றி. அதாவது இந்த கிஃப்ட்ன்ற விஷயம் வந்து எல்லார்ட்டையும் கேட்டு பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட மட்டும்தான் கேட்க முடியும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்ட்டையும் கேட்டு கொடுக்கறதுக்கு பேர் அது கிஃப்டே கிடையாது இல்லையா? ஓகே. அடுத்ததா நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. புது நேயர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கன் பட்டி ஜெயச்சந்திரன் எழுதியிருக்கிறாரு. மொய் பணமாக வைத்தால் ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததா ஒரு முகநூல் பக்க பகிர்வு. திருமண நிகழ்வுகளுக்கு சென்றால் மொய் தருவது சிறந்தது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடைமுறையில் உள்ள ஒரு பழக்கம் கூட இந்த மொய் கொடுப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ், பெரியார் நகர்லேருந்து அமைச்சிருக்கிறாரு. ஓகே. அடுத்த நேர் கூட லைனில் காத்திருந்தாங்க, அவங்களுடைய லைன் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. ஓகே. நேர்களை 11:49 ஆயிடுச்சு. அடுத்த நேர் லைனில் காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு மேடம்.
0: மேடம்,
2: அதாவது திருமண வீட்டிலும் சரி, அது அடுத்த எந்த நிகழ்ச்சியும் சரி, அன்பளிப்புங்கிறது வந்து மொய்ய கொடுத்தாதான் நல்லா இருக்கும் மேடம்.
0: மொய் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்.
2: ஆமா, அதாவது அவருடைய சூழ்நிலை அறிஞ்சு நாம செயல்படணும். ஏன்னா அவங்களுக்கு பணம் செலவழிச்சு ஒரு விழாவை நடத்துறாங்க. அந்த விழாவுக்கு வந்து செலவு ஈக்குவல் பண்ணணும். நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து மொய்யா கொடுக்கறதா நல்லது.
0: நல்லது. ஓகேங்க.
2: ஆனா ஒரு சில நெருங்கிய உறவினர்கள் வந்து முதலே பேசி வச்சு நீ கட்டில் எடுத்து கொடுத்துட்டு பீரோல் எடுத்து கொடுத்துட்டு
0: அவங்களா உறவினர்களா இருந்தாக்கா நம்ம வந்து எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம் இல்லையா? மொய் வேணுமா, உங்களுக்கு கிஃப்ட் வேணுமா அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கலாம்.
2: கேட்டுக்கலாம், நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கேட்டுட்டு அந்த மாதிரி பண்றாங்க.
0: சரி. நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியில கால் பண்ணிட்டே இருங்க. உள்ளூர் நேயர்கள் 9344-90118, வெளியூர் நேயர்கள் 9342-90118, புது நேயர்கள் மற்றும் வாட்ஸ்அப் நேயர்கள் 8300-119-118 இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில கண்ணோடு கண்ணோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கனவே கலையாதே படத்துல இருந்து ஸ்டேடியோ ஊண்டு இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 11:56 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்கு அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல பதில் வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க, ஆனா உங்களுடைய எண்ல இருந்து மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு. நீங்க யாருன்னு பதிவிடல, அதனால உங்களுடைய பேர் சொல்லி உங்களுடைய மெசேஜை வந்து படிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன். எங்கடா இந்த 1 ஹவர்ல உங்க குரலை காணமேன்ட்டு யோசிச்சேன்.
1: ஒன்னு, இந்த மொய்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுக்கறதுனால மிக மிக தேவையான அவங்களுக்கு அந்த செலவு அப்படிங்கறத அவங்க மீட் அவுட் பண்ண முடியும் மேம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பரிசு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தா அது 10 to 11 போகும். அந்த அளவுக்கு இந்த காலத்துல நினைப்பு வச்சு நம்ம ஆஹா கொடுத்தோம் அப்படின்ட்டு அவங்க அடிக்கடி எடுத்து பாக்குறது இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு அவங்க அவ்வளவு காசு கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு. சோ அந்த பரிசையும் தாண்டி அந்த பணம் அப்படிங்கறது கொடுக்கும்போது மனசுலயும் நிற்கும். அதே மாதிரி அவங்களுடைய தேவையான அந்த நீட்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக அவங்க மீட் அவுட் பண்ணுவாங்க. அதனால நான் எல்லாருக்குமே பொதுவா மொய் பணம் அப்படிங்கறது தான் கொடுப்பேன். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும், பொருளை விட அதுதான்

0: நன்றி கால் பண்ணதுக்காக சந்திரசேகர். அடுத்த நேயர் வந்து முகநூல் பக்கத்துல தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறாரு. வணக்கம், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை போட்டு, நான் நினைவு பரிசாக அவர்களுடைய திருமண பத்திரிகையை லேமினேஷன் செய்து தந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான், ஏன்னா இது வந்து காலம் காலமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லை என்றால் பணம் தான் தருவேன். அவர்கள் எவ்வளவோ கடன்பட்டு செலவு செய்து திருமணம் நடத்தியிருப்பார்கள், அந்த கடனை அடைப்பதற்கு உதவும் நம்முடைய பணம் அவர்களுக்கு மாபெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மெசேஜை பதிவிட்டிருக்கிறாரு. அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வாட்ஸ்அப்ல என்னோட பேர் படிச்சுட்டீங்க, இருந்தால் நான் முயற்சி பண்ணி வந்திருக்கேன் லைனுக்கு.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கம்பட்டியிலிருந்து ஜெயச்சந்திரங்க மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஜெயச்சந்திரன். இமெயில் வந்து வாட்ஸ்அப்ல போடும்போது உங்களுடைய பேரு திண்டுக்கல் மாவட்டம்னு போட்டீங்கன்னா உங்களுடைய பேரோட படிச்சிருவாங்க. சரியா?
1: சரிங்க மேடம்,
0: சரி. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து பகிர்ந்துக்கோங்க.
1: திருமண விழாவுக்கு வந்து மொய்ப்பணம் கொடுக்கறதாங்க மேடம் ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்துங்க மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்காக. அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அவருடைய லைன் கிடைக்கல. ஓகே, இதுவரைக்கும் தொடர்பு கொண்ட நேயர்கள் பேசின எல்லாருமே வந்து மொய்ப்பணம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணம் தான் வந்து பத்தும் செய்யும், அதே மாதிரி பணம் தான் வந்து நிறைய இடத்துல வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சு, இத்துடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிகழ்ச்சிகள் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ராஜேஸ்வரி காத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் நேர்களை இந்த அறிவிப்பினை அடுத்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:55 திரைகானம். பிற்பகல் 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் லைஃப் கோச் மற்றும் தையல் தொழிலாளர் ஆடை விற்பனையாளர் தொழில் செய்து வரும் சிவகிருபா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம்.

0: பிற்பகல் 3-2 ஹலோ ஓட்டி, கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறும் வழிமுறைகள் குறித்து அரசு கால்நடை மருத்துவர் கோபி அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் பொது அறிவு வினா. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் மாஸ்டோ ஸ்பெஷல் இடம்பெறும் இன்று. 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 பெட்டத கமலு படுகமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. தர்மபுரி மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். மகாக்கனி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:25 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் நேயர் விருப்பம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
4: கவிதை கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
6: நேர்களை சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
7: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். India continues to extend all possible assistance to Nepal in the ongoing rescue and relief efforts. The fifth Indian aircraft carrying relief and rescue assistance has departed for Nepal today. In a social media post, External Affairs Minister Dr. S. Jayashankar said that the aircraft is carrying an 11-member rescue team equipped with specialized equipment along with 5.5 tons of essential medicines. Meanwhile, a 19-member Indian forensic team has begun analyzing DNA samples alongside forensic experts to assist in identifying people affected by the recent flash floods in Nepal. The Indian Embassy said that the team commenced the analysis at the Nepal Police Central Forensic Science Laboratory and the National Forensic Science Laboratory in the Kutmaltar area of Kathmandu Valley. According to the Nepal Police, 1,068 people have been recovered by yesterday evening, of which 400 had been only partial remains, complicating the identification process. The police said 4,606 people remain unaccounted for, including 583 foreigners, raising concerns that the death toll could increase further. Prime Minister Narendra Modi will address the valedictory session of Departmental Summit of Jal Shakti Ministry in New Delhi today. The two-day departmental summit commenced yesterday is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit is bringing together centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals, effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. The Enforcement Directorate is conducting search operations at 14 premises in connection with the alleged fraud in toll collection at the National Highways Authority of India, NHAI plazas. The searches are being carried out under the Prevention of Money Laundering Act. The premises are located in Uttar Pradesh, Rajasthan, Maharashtra, Jammu, Madhya Pradesh and the National Capital Region and Kolkata. According to ED, there is an alleged use of unauthorized software applications for generating unauthorized toll receipts and diverting toll collections outside the official accounting mechanism. World Bank President Ajay Banga has said India has the potential to grow beyond its current 7-8% trajectory. Mr. Banga described the country's latest economic performance as robust, despite global energy pressures, trade uncertainty, and the impact of El Nino. In an interview on the sidelines of the G20 finance ministers' meeting in Asheville at North Carolina in US, Mr. Banga said the latest growth figures reflected the strength of India's underlying economy. The World Bank chief said he had discussed tourism and MSME opportunities with the finance minister Nirmala Sitharaman on the sidelines of the G20 finance ministers' meeting. Prime Minister of Belgium, Bart De Wever, will be on a three-day visit to India beginning today. During the visit, he will hold bilateral talks with Prime Minister Narendra Modi to discuss the entire spectrum of bilateral relations and regional and global issues of mutual interest. Prime Minister De Wever will also deliver a keynote address at a business event in the context of the India-EU Free Trade Agreement. He will also travel to Mumbai, where he will engage with various stakeholders, including from the diamonds, ports and logistics sectors. In badminton, India's Kidambi Srikanth progressed to the second round of the China Open tournament today. Srikanth defeated Chinese Taipei's Ji Yu Jin in men's singles opener in Shenzhen. In another men's singles clash, Lakshya Sen was knocked out of the tournament after he lost against Canada's Victor Lai. And in squash, India's Anahad Singh stormed into the second round of the London Squash Classic. Reigning world junior champion Anahad eased past Egypt's Mariam Metwelli in a women's singles opening match. And that is the end of this news bulletin.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 12:10.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கேற்கலாம். மகளிர் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-9010-118, 9342-9010-118, 8300-1901-118. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு தெரிந்த வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். நீங்க கவிதைகள் நல்லா எழுதுவீங்க அப்படின்னா நீங்க கவிதை சொல்லலாம், பாடல் பாடுவீங்கன்னா கூட பாடலாம். அதோட உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில கேட்டு மகிழலாம். இது ஸ்நேகிதியே வித் மீ ராஜி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா மேம்?
9: நல்லா இருக்குங்க மேடம்.
0: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்நேகிதியக்கு கரெக்டா முதல் நேயரா வந்துட்டீங்க, என்ன சொல்ல போறீங்க?
9: அதாவது ஒரு கவிதை சொல்லிட்டு அப்புறம்
0: ஷியர். நிச்சயமா.
9: ஆண்களின் பாலியல் பண்புடைய மறுபெயர் தான் காதல். அவகாசமா அவகாசத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்புறம் பால் கறி, பீன்ஸ் பால் கறி சொல்றேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
9: பீன்ஸ் நல்ல பீன்ஸ், ஊட்டி பீன்ஸ், ஊட்டி பீன்ஸ் தான் டேஸ்ட். ஊட்டி பீன்ஸ் வாங்கிட்டாங்க. நல்லா சுத்தமா கழுவிட்டு குறுக்கு வாக்குல வெட்டக்கூடாது. ஒரு பீன்ஸ் ரெண்டா வெட்டிட்டு நீல வாக்குல அப்படி வெட்டினீங்கன்னா பூ மாதிரி இருக்கும், பூ மாதிரி நல்லா இருக்கும். அத அப்படி வெட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு அரிசிகள் ஒரு தண்ணீர் கொஞ்சம் ஊத்தி ஒரு தட்டியில ஊத்தி பச்சை மிளகாய் எடுத்து பீன்ஸ் போட்டு ஒரு முக்கா வேக்காடு ரொம்ப கொல கொலகல தேவைக்கூடாது. வேக வச்சுட்டு நாங்களே வடிக்கிறது சின்ன தட்டி வச்சிருக்கோம், சின்ன கண்ணுல வடி தட்டி வச்சிருக்கோம், ஜல்லடை மாதிரி இருக்கும். அதுல போட்டோம்னா தண்ணி மட்டும்

0: அந்த துகளெல்லாம் கீழே விழாது, அந்த துகளெல்லாம் விழாம தண்ணி மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம தனியா சூப்பு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் சட்டியில கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும். சின்ன வெங்காயம் நிறைய போட்டு இந்த ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டு அவிச்சு வச்சிருப்போம், அதனால விலகா இந்த வதக்கணும் இல்லைங்களா, பூண்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு போட்டு வதக்கலாம், வாசமா இருக்கும். அதை வதக்கினதை எடுத்துட்டு இதுல கொட்டிருங்க, அந்த வெந்ததுல எடுத்து வெந்ததை எடுத்து இதுல கொட்டிருங்க. அதுக்கும் கரடு முரடாவெல்லாம் இது பண்ணீங்கன்னா முறிவு போயிடும். சாஃப்டாவே இருக்கிறது ஸ்லோல வச்சு ஒரு ரெண்டு பரட்டு பரத்துக்கு போதும். ரெண்டு அந்த வெங்காயம் இதுல எல்லாம் கலர் சேர்ற வரைக்கும் பரட்டிடுங்க. பரட்டி உப்பு எவ்வளவு தேவையோ உப்பு அவ்வளவு போட்டுக்கோங்க. தேங்காய் பால் வந்து முதலே அரைச்சி வச்சுக்கணும். முதல் பால் தண்ணியெல்லாம் கலக்கூடாது. முதல் பால் தேங்காய் மட்டும் அரைச்சி ஒரு பால் வரும், எட்டி பாலா இருக்கும். அந்த பாலை ஊற்றி ஸ்லோல வச்சு ஒரு பரட்டு, அப்புறம் ஒரே ஒரு பரட்டு, சும்மா பரட்டு தடுத்து போயிடும். ஒரே பரட்டு பரட்டிட்டு எடுத்து சாப்பிடுங்க. பீன்ஸ் கறி புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம்,
1: செம டேஸ்டியா இருக்கும். ஓகே, கமகம ஒரு டேஸ்டி இது பண்ணி எங்களோட பசியை தூண்டிட்டீங்க முதல் நேரா வந்து. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
0: மௌன ராகம் படத்துல இருந்து
1: என்னமோ ஒரு பாட்டு. ஓகே, பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே.

0: மௌனராகம் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடலை கேட்டோம் முதல் நேயருக்காக சிநேகிதிய நிகழ்ச்சியில. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க விரும்பினால் உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 9344409018 என்ற எண்ணிலும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342909018 அப்படிங்கிற நம்பர்லும், புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படிங்கன்னா 8300019108 அப்படிங்கிற நம்பர்லையும் நீங்க கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளையும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். கால் பண்ண முடியாத நேயர்கள் வெளியில இருக்கீங்க அந்த மாதிரி, ஆனா உங்களுக்கு பேசணும்னு விருப்பம் இருக்கு, அந்த மாதிரி கால் பண்ண முடியாத நேயர்களா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நீங்க அனுப்பலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 8300019108. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: என் பேரு பரணி, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க பரணி மேம்?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன்.
1: அனைவரும் நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்றேங்க.
0: ஓகே ஓகே மேம், சொல்லுங்க மேம். இன்னைக்கு ஸ்நேகிதிய ப்ரோக்ராமுக்கு நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு தெரிந்த குறிப்புகள் உங்களுடைய தனித்திறமைகள் இதெல்லாத்தையும் வெளிப்படுத்தலாம், இல்ல சமுதாய கருத்துக்களை கூட, அதாவது பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் நீங்க சொல்லலாம்.
1: அதாவது நிறைய பெண்கள் இப்ப வேலைக்கு போறதுனால எண்ணெய் வைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தலைக்கு எப்ப பார்த்தாலும் எண்ணெய் வைக்காம ஹேர் வந்து அப்படியே உடஞ்சு போற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க.
0: நிச்சயமா
1: எல்லாருமே என்ன பண்ணணும்னா நைட்ல வந்துட்டு நிறைய ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் உள்ள போனாதான் நம்மளோட ஃபேஸ் வந்து க்ளோ கிடைக்கும். காலையில எழுந்திரிச்சு நம்ம நிறைய ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுடுதண்ணில அப்படியே கொஞ்சம் ஒரு ஆவி மாதிரி பிடிச்சோம்னா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோவா இருக்கும், நாள் ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த டயர்னஸ் இல்லாம இருக்கும். அதே மாதிரி நிறைய ஹைட்ரேஷன் யூஸ் பண்றவங்க வந்துட்டு ஈவினிங் வந்த உடனே ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்து அதுல ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கண்ணெல்லாம் தொடச்சு எடுக்கணும். அவங்க கிரீம் எல்லாம் போட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிருப்பாங்க முகத்தை, அதெல்லாம் டெய்லி வந்துட்டு ஆயில் போட்டு தொடச்சு எடுத்தாதான் அடுத்த நாள் அவங்க மேக்கப் பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, இல்ல அப்படின்னா டல்லாவே தான் இருப்பாங்க.
0: ஓகே ஓகே,
1: இதுதான் நான் சொல்ற கருத்து, வேற ஒண்ணும் இல்லை.
0: ஓகே, நீங்க இதை மெயின்டைன் பண்றீங்களா?
1: ஆமாங்க, நான் ரெகுலரா மெயின்டைன்
0: ரெகுலரா மெயின்டைன் பண்றீங்க. ஓகே சூப்பர்.
1: என்ன வெது வெதுப்பான தண்ணில குளிச்சாதான் முடியும் கொட்டாது, நல்லா வளரும்.
0: பிடித்த பாடல் ஏதாவது இருக்குங்களா? நேர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நிறைய குறிப்புகள், நிறைய விஷயங்கள், படித்ததில் பிடித்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்ததை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து அவங்களுடைய ஒரு டிப் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து சுகன்யா அப்படின்றவங்க குன்னூர்லேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதாவது கார் அடைக்கு வந்து பச்சரிசி சேர்க்கறது மாதிரி கோதுமை ரவையை மற்ற பருப்புகளோட ஊற வச்சு அரைச்சு செஞ்சோம் அப்படின்னா அடை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி

0: மைனுக்கு என்ன சொல்லு?
1: மெஷில வச்சும்போது மங்களகரமா இருக்கட்டும்னு சொல்லிக்கனே ஒப்பிங்க.
0: நிச்சயமா நிச்சயமா மேம், அப்பவே மங்களமா வந்துருவாங்க அங்க இல்லையா?
1: தெரியும் அதுல ஒரு துண்டு உடச்சு போட்டு அந்த பால் நல்லா காய்ச்சி அந்த பெருங்காயம் கரையிற வரைக்கும் காய்ச்சணும்.
0: ஓகே,
1: அப்படியே கொல கொலன்னு வந்த உடனே எடுத்து அந்த புண்ணை வந்து லைபாய் சோப் போட்டு நல்லா சுடுதண்ணியில உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த பால் அந்த இது மருந்து எடுத்து அதுல வச்சோம்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும்.
0: ஓஹோஹோ,
1: அதே மாதிரி இந்த கோயில்ல பாருங்க, வெள்ளையா பூ பூத்துட்டு அரளி மரம் இருக்கும், வெள்ளையா பூக்கும், அது தலைக்கெல்லாம் வைக்க முடியாது.
0: அரளி பூவா?
1: அந்த மரத்தை அப்படியே கொத்தணும்னா பால் வரும்.
0: ஓகே,
1: அந்த பால் எடுத்து ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணியும் சுத்தமான பாத்திரமா இருக்கணும், அதுல அந்த பாலை அந்த துணியில நினைச்சு அப்படியே புரிஞ்சு புரிஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த தேங்காய் ஊற்றி ஒரு குச்சி ஓட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா
0: பூச்சிக்கடிக்கு சின்ன வெங்காயம் தேய்க்க சொல்லுவாங்க, அப்புறம் பூண்டு எல்லாம் தேய்க்க சொல்லுவாங்க, அதுவும் ஒரு மருந்து.
1: அது கூட அவ்வளவு எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் எப்பயுமே
0: இல்ல, நீங்க பூச்சிக்கடிக்கு சொன்னதுனால சொல்றேன்.
1: வண்டுகடி வந்து வண்டல அந்த ஊருக்கெல்லாம் பிளேன்ஸ்க்கு போனோம்னா ஒரு ஒரு சாதி எறும்பு இருக்கு.
0: ஆமா ஆமா, அது கடிச்சா தடிச்சிரும் அப்படியே. ஆமா, வீங்கிடும்.
1: தடிச்சு வீங்கி இந்த அம்மா வந்தது மாதிரி அப்படியே முட்டையா வந்துடும்.
0: ஆமா,
1: ஏன்னா எங்க அக்கா சொல்லுவாங்க,
0: அழகான ஒரு குறிப்பு சொன்னீங்க. என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு தாலிதானம் படத்துல ஒரு புல்லாங்குழல்
0: அழகா பாடியே காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ
0: மேம். நேர்களை, இதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. இது ஹாய் ஸ்நேகிதியே, தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியம்

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
1: கீழ்கோடமலையில பேரட் ரோஸ்லாம்.
0: ஆ, சொல்லுங்க மேம். என்ன பேரட் ரோஸ்லின் டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க நேம்?
1: எங்க அம்மா தான்
0: பேரட் ரொம்ப பிடிக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதோட சேர்த்து பேர் வச்சுட்டாங்களாட்டிருக்கு. நீங்க பெயர் காரணம் கேக்கலையா? நீங்க
1: அவங்க பேர் காரணம் கேக்கீங்க.
0: நல்லா இருக்கு, பேரு அழகா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. ரேர் நேம்ல. சரி, ஆமா, ஓகே.
1: ஸ்கூல் படிக்கும் எல்லாருக்கும் தெரியும்.
0: என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: அந்த ஸ்பாஞ்சினால நிறைய வைரஸ் கிருமிகள் பரவுது அப்படி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பல் விளக்குற பிரஸ்டையும் அது மோசமான கிருமிகள் வருது அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த பாத்திரம் விளக்குறதுனால கிருமி வந்து பாத்திரத்துல இருக்கும்ல, அதனால நமக்கு நிறைய சீக்கிரம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா ஸ்பாஞ்சில வந்து காயாது இல்ல, வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிருக்கோம். ஈரம் வெயில வச்சாலும் காயறதுக்கும் காயறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்பாஞ்சுக்கு பதிலா வந்து நம்ம வந்து இது பூன கிளாத் இல்லைன்னா இது பாலிஸ்டர் கிளாத், அதை வந்து ஒரு கட்டுக்கு அளவுக்கு கட் பண்ணி நம்ம ஓர அடிச்சு வச்சுட்டோம்னா பாத்திரம் கழுவுக்கெல்லாம் நல்ல யூஸா இருக்கும். ஸ்பாஞ்சு மாதிரியும் இருக்கும், ஆனா சீக்கிரம் காற்று கிடைக்கும்.
0: அந்த நாரோட உதிரி பாகங்கள் வந்து எதுவும் இதுல எல்லாம் சேராம இருக்கும்.
1: நார் கூட காய வச்சுக்கலாம்ல.

0: சாய்ந்தரம் அவ்வளவு சீக்கிரம் காய்ந்து கிடைக்காது.
1: ஆமா ஆமா.
0: அது மாதிரி நம்ம சாய்ந்து வந்து இது என்னது கிளாஸ் சில்வர் பாத்திரம் இல்ல கிராஷ் பண்ணாம இருக்கிறது நம்ம யூஸ் பண்றோம்.
1: ஆமா ஆமா.
0: நார் வந்து அலுவலகம் பாத்திரம் அதை யூஸ் தான், ஆனா வந்து அது காய வச்சு எடுக்கலாம்.
1: இல்ல பல சில பேர் வீட்டுல நான் பாத்திருக்கேன் மேம் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்றாங்க, ஆனா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல. சோ இப்போ இது இத நீங்க ஒரு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. தேங்க் யூ சோ மச் மேம். சொல்லுங்க மேம், இதோ டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க.
0: அறியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை.
1: முடிஞ்சதுங்களா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப அழகான கவிதை சொன்னதுக்கு, குறிப்பு சொன்னதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
1: நேர்களே, இதே மாதிரி தினமும் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி இருக்குங்க. உங்களுக்கு தெரிந்த குறிப்புகள், உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணலாம். இத்துடன் இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னைக்கு பங்கு பெற்ற மகளிர் நேயர்கள் அனைவருக்கும் எஃப்எம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கித் தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜசேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிஎம்எஸ்பிஓ என்றது இயர்லி வந்து பிரீமியம் 20 ரூபாய் தான். எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎம்ஜேஜேபிஐ வருஷத்துக்கு 436 ரூபாய், அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக இருந்தாங்கன்னா எஸ்பிஐலையும் 2 லட்சம், ஜேபிஐலையும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்க வீட்டுக்காரங்க சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதுல இன்சூரன்ஸ் மூலமா 2 லட்சம் கிடைச்சது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேர்ல போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேர ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலமா எனக்கு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரன், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், ஹோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு

ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சீ யூ ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கத்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். சுழன்றும் ஓர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க ஒட்டுமொத்த உலகமும் எவ்வளவு தொழில்நுட்பத்தில் ஓடினாலும் பசி என்று வரும் பொழுது அது ஏர்தொழிலின் பின்னால் தான் நிற்க வேண்டும். நம் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளின் உழைப்பிற்கு கூடுதல் வலிமை சேர்க்கவும் நமது கிராமப்புற பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். விவசாயத்தில் வெறும் உற்பத்தியை மட்டும் பெருக்குவது போதாது, விளைவித்த பொருளை சரியான முறையில் சேமித்து பதப்படுத்தி தரம் பிரித்து நல்ல விலைக்கு விற்கும் உள்கட்டமைப்பு வசதி மிகவும் அவசியம். அதை நிறைவேற்ற ₹1,00,000 கோடி நிதியுடன் உருவான ஒரு உன்னத திட்டம்தான் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். நம் நாட்டு விவசாயிகள் ரத்தம் சிந்தி வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு பயிர்களை விளைவிக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அறுவடைக்கு பிறகு முறையான சேமிப்பு கிடங்குகளோ அல்லது குளிரூட்டப்பட்ட வாகனங்களோ இல்லாததால் விளைச்சலில் ஒரு பெரும் பகுதி வீணாகி போகிறது. குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் போன்றவை சந்தைக்குள் செல்வதற்குள் அழுகி விடுகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் கிடைப்பதில்லை. இந்த வரலாற்று பிழையை சரி செய்யவே சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய 3 நோக்கங்கள்: அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பது, நவீன கிடங்குகள் மற்றும் குளிரூட்டப்பட்ட வசதிகளை உருவாக்குவது, மற்றொன்று விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது, இடைத்தரகர்களின் சுரண்டலின்றி தங்களின் விளைபொருட்களை சேமித்து வைத்து நல்ல விலை வரும்போது விற்கும் சக்தியை விவசாயிகளுக்கு வழங்குவது, மூன்றாவது தொழில்நுட்ப புரட்சி, கிராமங்களில்

இதையே விவசாயம் சார்ந்த சிறு தொழிற்சாலைகள் மற்றும் ட்ரோன் போன்ற நவீன தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. இந்த திட்டம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமானது அல்ல, அடிமட்ட உழவர் வரை சென்றடையும்படி மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் தனிநபர் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அல்லது பொது தனியார் கூட்டு நிறுவனங்கள். சுருக்கமாக சொன்னால், விவசாயம் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்த நினைக்கும் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, லஞ்சம் இல்லை, அலைச்சல் இல்லை, முற்றிலும் வெளிப்படையான 100% ஆன்லைன் முறை மட்டுமே. முதலில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ AIF இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே உங்கள் ஆதார் கார்டு மற்றும் மொபைல் எண்ணை வைத்து பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் செய்யவிருக்கும் உள்கட்டமைப்பு திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை பதிவேற்ற வேண்டும். உங்களுக்கு விருப்பமான 150 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த வங்கி உங்கள் திட்டத்தை ஆன்லைனிலேயே ஆய்வு செய்து கடனை ஒப்புதல் அளிக்கும். மிக முக்கியமாக, இந்த திட்டத்தை பிற அரசு திட்டங்களோடு இணைத்து நாம் கூடுதல் பலன்களை பெற முடியும். நம் நாடு வல்லரசாக வேண்டும், பொருளாதாரத்தில் உலகளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நம் கிராமங்களும் நம் விவசாயிகளும் முன்னேற வேண்டும். வெறும் விவசாயியாக மட்டுமே இருந்த நாம் இன்று விவசாய தொழில் முனைவராக மாற வேண்டிய தருணம் இது. விளைவித்த நெல்லையும் தக்காளி வெங்காயத்தையும் குறைந்த விலைக்கு அவசரமாக விற்கும் நிலையை மாற்றி அதை சேமித்து தரம் பிரித்து உலக தரத்திற்கு பேக் செய்து நல்ல லாபத்திற்கு விற்கும் ஆற்றலை இந்த பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் நமக்கு வழங்குகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான திட்டங்களுக்கு ₹80,000 crore மேல் கடன்கள் வழங்கப்பட்டு கிராமப்புறங்களில் பெரிய உள்கட்டமைப்பு புரட்சி நடந்து வருகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இலக்கணமாக திகழும் இந்த அருமையான வாய்ப்பை நம் தமிழக விவசாய பெருமக்களும் இளைஞர்களும் கூட்டுறவு சங்கங்களும் பயன்படுத்தி தமிழ்நாட்டை விவசாய உள்கட்டமைப்பில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும்.

ஹம் தில் தே சுக்கே சனம் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. தொடரும் பாடல் ஹஸ்பண்ட்ஸ் இன் கோவா அப்படிங்கிற மலையாள திரைப்பட பாடல்.

ஹஸ்பண்ட்ஸ் இன் கோவா அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 1:21:40. இது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்த பாடல் இதோ ஃப்ரம் சிபிஇ திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் ஹம் கிசே சே கம் நஹின் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் ஐ லவ் மீ அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட இந்த மலையாள திரைப்பட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியின்
1: நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டுக் குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி, சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக்காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்பப் பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமையவுள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும்.

0: பன்ரொட்டி மருத்துவமனையில் பாம்புக்கடி நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில் இடம்பெறும் என்றார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ₹270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதன் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள்ல இது இருக்கு, நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அந்த வேகன்சி.
0: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கையின் போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டர்ல போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதுல இருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.
0: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 250க்கும் மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாம இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 to 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நாள் நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழல்

0: காற்றுக்கு மாசு ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 அடி முதல் 11 அடி வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடியவையே. கடல் வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:30.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேரம் 1:55. திரைகானம்.

0: நேரம் 2:15.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.
2: சதான்

ಧನ

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடர் மகளின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:30. நேர்களை இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 உழைப்பவர் அரங்கம். இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில தையல் தொழிலாளர், ஆடை விற்பனையாளர் மற்றும் லைஃப் கோச்சாக தொழில் செய்து வரும் சிவகிருபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நீர்களே, தையல் தொழில், ஆடை விற்பனை மற்றும் லைஃப் கோச்சாக தொழில் புரிந்து வரும் சிவகிருபாலனி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நீங்கள் மூணு பிஸ்னஸ் அட் அ டைமில் நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி டெய்லரிங் பிஸ்னஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸும் பண்ணிட்டுருக்கீங்க, அதே மாதிரி இந்த லைஃப் கோச் அப்படின்ற விஷயமும் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ மூணு பிஸ்னஸையுமே எடுத்து பண்ணுறது உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க மேம், அதை பற்றி சொல்லுங்கள்.
2: நான் டெய்லரிங் வந்து 35 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். மூணு தொழிலும் சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. என்னால் டைம் பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியுது. என்னால் இடையில தான் நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லரிங் நல்லா போக போக தான் சேல்ஸ் ஆரம்பித்தேன். அதுவும் நல்லா போக ஆரம்பிச்சிது. நான் ரீசண்டாக தான் நான் லைஃப் கோச் வந்து கற்றுக்கிட்டேன். அது என் நிறைய பேருக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். என் மூலமாக நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க.
1: இப்போ நீங்கள் வந்து இந்த தையல் தொழில் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, ஆடை விற்பனை, இந்த லைஃப் கோச், இந்த மூணுக்கும் வந்து என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
2: டெய்லரிங்க்கும் மெட்டீரியல் சேல்ஸுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் இது லைஃப் கோச்சுக்கு வந்து தொடர்பு கம்மி தான். பட் அவங்க வந்து கஸ்டமர் வந்து அவங்களுக்கு திங்க் அவங்களே கொஞ்சம் டிப்ரெஷனில் வருவாங்க. இப்போ நம்ம என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்னோடய கிளையண்ட்டாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு டிப்ரெஷனில் வரும்போது என்னால் அந்த லைஃப் கோச் பண்ணணுன்ற ஐடியா வந்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு.
1: இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த வடிவமைப்பு, அதே மாதிரி கரெக்டாக அந்த நேர்த்தி, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க?
2: எந்த அளவுக்கு முக்கியம்னா அப்போ தான் நம்ம கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியும். நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஷேப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஃபினிஷிங் கொடுக்கணும். அப்போ தான் வர்ற கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கும் அவங்க போட்டுட்டு போவது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அதை விட ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சந்தோஷம்.
1: ஓகே மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆடையை வந்து அழகாக தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அவங்களுக்கு எப்படி ஒரு அழகை தருதோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து வடிவமைக்க நீங்கள் என்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
2: அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தான் தேவை. மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னம்பிக்கை இழந்து தான் வராங்க. லைஃப்க்கு வந்து ஆலோசனை கேட்குற வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் வருவாங்க. எது சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க கூட கேட்டால் கூட சொல்கிறாங்க டிப்ரெஷன், ஆன்டி டிப்ரெஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம அவங்களோட பார்த்தாலே படிச்சிருவேன், அவங்களோட ரீட் பண்ணிடுவேன் அவங்களோட மனசை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெமிடிஸ் கொடுத்து அனுப்புவேன். வரும்போது எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போவாங்க.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து பேசலாம்.

0: நேயர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில பல்வேறு தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிவகிருபா அவங்க கிட்டதான் பேசிட்டே இருக்கும், தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தையல் தொழில வந்து ஒரு சிறிய அளவு ஏதாவது ஒன்று வந்து தவறாக இருந்தால் அந்த ஆடையோட ஃபிட்டிங்ஸே வந்து மாறிடும் இல்லைங்களா. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து சில முடிவுகள் அந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து இது ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் சொல்ல நினைக்கிறீங்க?
1: ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை, கிட்டத்தட்ட இதில் கொஞ்சம் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கலாம், டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்கலாம், அதே போல தான். ஆனால் இது மனசு சம்மந்தப்பட்டது, நம்ம அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது கொஞ்சம் மாறினாலும் அவங்களோட லைஃபே மாறி போயிடும். துணியை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிடலாம், ஆனால் அந்த லைஃப் கோச்சாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் அது மேனேஜ் பண்ணுற முடியுது நம்மளால்.
0: நீங்கள் ஒரு ட்ரெஸ் செல்லராகவும் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வாடிக்கையாளர் உங்ககிட்ட வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஏற்ற ஆடை அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் செல் பண்ணுறீங்க?
1: ஆ, நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். மேக்ஸிமம் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது சந்தோஷமாக தான் இருக்குது. நான் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி லாங் ஃப்ராக் மாதிரி போடுங்க, அழகாக இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறதே நீங்களே எடுத்து கொடுங்க, நீங்கள் எடுக்கிறது செலக்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
0: இப்போ இந்த காலத்தில் வந்து பெண்கள் ஸ்டிச் பண்ண வரும்போது அவங்க வந்து வெறும் இப்போ ஃபேஷன் ஸ்டைல் அதை மட்டும் தான் பார்க்குறாங்களா, இல்லை கம்ஃபர்ட்டு கான்ஃபிடன்ஸ் அதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம், ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சின்ன நாங்கள் சின்னதில் போட்டது தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் இப்போவும் அதே ட்ரெண்டை நாங்கள் மாற்றிக்கிறோம். மாற்றி மாற்றி பண்ணும்போது தான், க்ரியேட்டிவிட்டியோ பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: இப்போ வந்து என்னால் இது முடியல, இல்லைனா நான் நினச்சது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மன வருத்தத்தோடு உங்ககிட்ட வர ஒரு கிளைண்ட்கிட்ட நீங்கள் வந்து ஒரு லைஃப் கோச்சாக நீங்கள் செய்யக்கூடிய முதல் ஸ்டெப் அப்படின்னா என்ன சொல்வீங்க அவங்களுக்கு?
1: முதல் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவேன்னா, அமைதியாக உட்கார சொல்லுவேன், டீப் ப்ரீத் எடுக்க சொல்லுவேன். டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களோட பிரச்சனைகள்லாம் என்னன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்பேன். அவங்களும் கொட்டிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரெமெடிஸ் நான் கொடுத்து அனுப்புவேன்.
0: இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்கும் போது, இப்போ வந்து ஒரு தொழில் செய்யும்போது ஒரு வாடிக்கையாளர் ஆகட்டும் இல்லைனா வந்து உங்களுக்கு காம்படிட்டர் இருப்பாங்க, அவங்களோட எதிர்ப்பு அதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய பிஸ்னஸையும் விட்டு கொடுக்காம அதே மாதிரி இப்போ அந்த கிளைண்ட்டோட எதிர்ப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா, இல்லைனா வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: இல்லைம்மா, மேக்ஸிமம் என்கிட்ட வந்து கிளைண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதில்லை. நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு தான் என்கிட்ட வந்திருக்க சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன இதுவும் பிரச்சனைகளும் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நான் வந்து சிரிச்சிட்டே நான் அவாய்ட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். லைஃப் கோச்சுங்கிற வரும்போது அவங்களோட அவங்களுக்கு ஃபுல் ரெமெடி கொடுத்து அனுப்புவேன். மனது இது துணி சம்மந்தப்பட்டது பரவாயில்லன்னு விட்டுருவேன், இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்.
0: தையல் தொழில் அதுக்கு வரும்போது உங்களுடைய அந்த டேலண்ட் வந்து நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து க்ரியேட்டிவிட்டி முக்கியம்னு நினைப்பீங்களா?
1: நான் ரெண்டுமே முக்கியம்னு நினைக்கிறேன். டேலண்ட் இருந்தால் தானே க்ரியேட்டிவ் பண்ண முடியும், அதனால ரெண்டுமே முக்கியம்.
0: தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் பொருளாதாரம் சமூகம் இதோட பார்வை வந்து எப்படி இருக்குது, இன்றைக்கு வந்து அது தடை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: இல்லவே இல்லை. இப்போ சமுதாயம் வந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் தான் கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா பார்த்துருக்கேன், சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க. சில எதிர்ப்புகளும் இருக்கலாம், பட் அது மறைமுகமாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க.
0: நிகழ்ச்சியில் தொடர்வது பாடல்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில தையல் தொழில், ஆடை விற்பனையாளர் மற்றும் லைஃப் கோச்சாக தொழில் செய்யும் சிவகிருபா அவங்க கிட்ட தான் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
1: தொழில வந்து ஒரு தோல்வியோ இல்லனா வந்து ஒரு பாடமோ இல்லனா ஒரு வாடிக்கையாளரை இலக்க நேரிடுறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க இவ்வளவு 35 எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க?
2: இது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு கஸ்டமர் போகிறாங்கன்னா இன்னொரு நியூ கஸ்டமர் வந்துடுவாங்க, அதனால் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுல. ஒரு கஸ்டமர் ஏன் நம்மளை விட்டு போகிறாங்கன்றதுக்கு முதல் ரீசன், மேபி அவங்க வேறு ஊர் கூட போயிருக்கலாம். இங்கே இருக்கிற கஸ்டமர் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். இல்லை, வெளியூர் போகிறவங்களா மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து வர முடியறதில்ல, மற்றபடி நல்லா போயிட்டுருக்கு.
1: இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது மூலமா நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து இப்போ இந்த ட்ரெஸ் சேல் பண்ற விஷயமே வந்து மாறிடுச்சு. ட்ரெஸ் மட்டும் இல்லை, நிறைய இந்த சேல்ஸ் அப்படின்றதே வந்து மாறி போயிடுச்சு இந்த இன்றைய காலகட்டத்தில். ஸோ இப்போ அது வந்து நீங்க வந்து ஒரு சவாலா பாக்குறீங்களா, இல்லை அதை வந்து ஒரு வாய்ப்பா நீங்க பாக்குறீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: இது வாய்ப்பு தான். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நம்ம தொட்டு பார்த்து வாங்குவோம். இப்போ ஆன்லைன்லயும் எதுவும் ரொம்ப மோசமா எதுவும் பண்றதில்ல, எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ராடக்ட் தான் வருது, நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இது வாய்ப்பு தான், ஏன்னா நானே ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா வாய்ப்பு தான்.
1: இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நீங்களே பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய தோற்றத்தையே வந்து மாற்றிடும். அதே மாதிரி ரொம்ப சோகமாக வர ஒரு பர்சனுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப் கோச் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிடும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதோட அனுபவம் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கு, ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கா?
2: இதில் ரெண்டுமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு மெட்டீரியலாக கொண்டு வந்து கொடுத்துருவாள். கொடுத்துட்டு ஒரு பொண்ணு இல்லை, நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. மெட்டீரியலை கொடுத்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து அவங்களுக்கு பிடித்த மாதிரி, அவங்களுக்கு என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அதை நான் பண்ணி கொடுப்பேன். அதில் அவங்களை போட்டு பார்த்துட்டு அவங்க கொடுக்குற சந்தோஷம் இருக்கே, அது எனக்கு ஒரு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம பணத்தை கூட ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், பட் அவங்க இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்களே, இது ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சந்தோஷத்தை என்னால் விலைக்கு வாங்க என்னால் முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க. அதே போல் லைஃப் கோச்லேயும் வந்து இது வரைக்கும் நான் சொல்லி நல்லா சக்ஸஸாக லைஃப் போயிட்டுருக்கிறவங்கள தான் நானும் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வருவாங்கம்மா, ஆனால் என்கிட்ட வந்த பின்னாடி அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுறது நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவங்க எத்தனையோ பேர் வந்து எனக்கு டெய்லி எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன்.
1: இப்போ இந்த லைஃப் கோச்சில் வந்து நீங்கள் அதிகமாக சந்திக்கும் பெண்கள், ஆண்கள் இல்லைனா இளைஞர்கள்கிட்ட நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க?
2: முக்கியமாக பார்க்குறது வந்து அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களாக தான் வராங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் சமூகத்தில் சொல்கிற ஒரு டிப்ரெஷன் தான் வராங்க. அது வந்து அவங்களுக்கு ரெமிடிஸ் நான் கொடுக்குறேன், இருந்தாலுமே அவங்க வந்து அதை காதில் வாங்கிக்கிறதுல எப்போவுமே அந்த டிப்ரெஷனே தான் இருக்காங்க. அது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் நான்.
1: இப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து தன்னம்பிக்கை குறைவா, இல்லைனா வந்து முடிவு எடுக்க முடியாத திறனா, இல்லைன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, இதில் எதுன்னு நீங்கள் சொல்வீங்க?
2: முடிவெடுக்க முடியாத திறமை தான், முடிவெடுக்க தெரியல அவங்களுக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ம சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாலும், நான் அந்த டைமுக்கு வந்து புரிஞ்சிக்கிட்ட மாதிரி போனாலும் சேம் திரும்பி அதே ரிப்பீட்டடாக அதே ஒர்க்காக தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள மாத்துறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
0: நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தையல் தொழிலாளர், ஆடை விற்பனையாளர் மற்றும் லைஃப் கோச் தொழில் செய்து வரும் சிவகிருபா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழைப்பவர் அரங்கம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

12:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாலா, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று, நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரக்கூடும். 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் ஈராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவேக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலே, சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 3 மணி.

0: ஹலோ ஊட்டி. நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் யார் யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அவங்க மட்டும் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லாமல், கால்நடை வாங்கக்கூடிய ஒரு ஐடியாவோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோ இருந்ததுனாக்க கூட இந்த ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத மையமாக வச்சு, கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறுவது எப்படி, அதை மட்டும் இல்லை ரேபிஸ் கூட நம்ம அதை பற்றி பேச போகிறோம். இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்குவதற்காகவும் அதை பற்றி பேசுவதற்காகவும் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அது அரசு கால்நடை முதன்மை மருத்துவர் மற்றும் உதவி இயக்குனர் டாக்டர் கோபி அவர்கள் தான் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்கு

0: சார், இப்போ கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக நமக்கு நிறைய திட்டங்கள் செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் நடந்து வந்துட்டு இருந்தாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட் மூலமாக, அதாவது நீலகிரி மாவட்டம் மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது நீலகிரி மாவட்டம் கொஞ்சம், அதாவது மலைப்பகுதியாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடும் மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நீலகிரி மாவட்டத்தில் அந்த திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்றது ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள்.
1: ஓகே சார். முதற்கண் வந்து கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக ஊட்டி எஃப்எம் அவர்களுக்கு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கால்நடை துறையுடைய

0: முதன்மையான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது, கால்நடைகளை இந்த நோய்களில் இருந்து பாதுகாப்பது, இது வந்து தங்களோட எங்களுடைய முதன்மையான பணியாகும். இதில் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு மட்டும் சிறப்பான திட்டங்கள்னு பார்த்திங்கன்னா சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா நாட்டு இன பசுக்கள் எருமைகளை வளர்ப்பவர்களுக்கு இங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மானிய தொகையாக 5000 ரூபாய் தற்போது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதில் வந்து நாட்டு இன பசுக்கள் மற்றும் எருமைகளை வளர்க்கும் விவசாயிகள் தங்கள் அருகிலுள்ள கால்நடை மருந்தகங்களில் தங்களது பெயர்களை பதிவு செய்து இந்த மானியத் தொகையை பெற்றுக்கொள்ள நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மென்மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய துறையோட செயல்பாடு பார்த்திங்கன்னா கால்நடைகளை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கிறது. இப்போ ஊட்டியில் வந்து ஏற்கனவே கால்நடை நோய் புறநோய் உதவி இயக்குனர் நான் தான் பணியாற்றி வருகிறேன். இங்கே நம்ம மலைப்பகுதியில் வந்து என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத வந்து பீரியாடிக்கலாக நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதன்படி வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் 2 முறை அல்லது 3 முறை வந்து தேவையான தடுப்பூசிகள் அனைத்தையும் நம்ம வந்து விலை இல்லாமல் வந்து விவசாயிகளுக்கு வந்து போட்டுக்கொள்கிறோம். தங்கள் கால்நடைகளுக்கு வந்து இந்த தடுப்பூசிகளை செலுத்தி பயன்பெறுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: இப்போது நீலகிரி மாவட்டத்தில் கால்நடைகள் வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் அந்த கால்நடை கணக்கெடுப்பு பணி துவங்கிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம நீலகிரி மாவட்டத்திலேருந்து மில்க் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு இங்கேருந்து தான் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கால்நடைகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம், கசப்பான உண்மையும் கூட அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் பல சொல்கிறாங்க, மேய்ச்சல் நிலம் குறைஞ்சிருச்சு, அப்புறம் மற்ற வனவிலங்குகளுக்கு சில சமயங்களில் தாக்குதல், அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் வந்து ஆடு மாடுகள் கால்நடைகள் மேய்ப்பது அப்படின்றது வந்து அதை யாரும் விரும்பாத தொழிலோ அப்படின்ற மாதிரி அதுவும் பரவலாக இருக்குது. இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம்மாக இருந்தாலும் அது வந்து இப்போ கால்நடைகள் வைத்திருப்பவங்க வந்து எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதை சொல்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு போக முடியறதில்லை, ஏன்னா அதை பார்க்கணும், ஒரு குழந்தையை பராமரிக்கிறது போல் பராமரிக்கணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது கால்நடை வளர்ப்போராகட்டும் புதுசாக இந்த மாதிரி கால்நடை வாங்குவாங்க அவங்கள ஊக்குவிக்கிற வகையில் நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
0: இப்போ நீங்கள் வந்து கால்நடை வளர்க்கணும், அதாவது விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை இருக்கு. கண்டிப்பாக
1: ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு கால்நடை இல்லாத ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்க முடியாது,
0: பண்ண முடியாது. நம்ம வந்து கால்நடை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல மனநிலை இருக்கணும், நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம கால்நடைகளை வந்து நல்ல இனங்களை தேர்வு செய்கிறது அது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து நல்ல பால் கறக்கிற மாடுகளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நமது சீதோஷண நிலைக்கு ஒத்து வரக்கூடிய மாடுகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும். நமக்கு இப்போ படித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கால்நடை தொழிலுக்கு வராங்க, ஆனால் அவங்க வந்து நல்லா வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து நம்ம கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்திலே பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்புக்குன்னு பார்த்திங்கன்னா சிறப்பான பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். தங்கள் பெயர்களை பதிவு செஞ்சு அந்த வந்து கற்றுக்கணும். நம்ம முதல்ல வந்து நம்ம கால்நடை வளர்ப்பு முறையை கற்றுக்கிட்டு நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணும்போது நம்ம நல்ல லாபகரமாக நடத்த முடியும். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்காங்க, அவங்க வந்து சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ராக்டிசஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து நிறைய கால்நடை துறையில் வந்து நம்ம வந்து நர்சர்கள் தந்திக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சயின்டிஃபிக்காக அருகில் உள்ள கால்நடை மருந்துகள் அப்புறம் வந்து கால்நடை மருத்துவ பருவியல் பல்கலைக்கழகங்களில் போய் அவங்க முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த தொழிலை செய்யும்போது வந்து கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து லாபகரமாக நடத்த முடியும்.
1: இந்த பயிற்சிகளும் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக இப்பவும் பயிற்சிகள் போயிட்டு இருக்குதா?
0: கண்டிப்பாக போகுதுங்க சார். நம்ம இதில் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக வந்து அவங்க நடத்திட்டே இருக்காங்க. தங்கள் பேரை பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அவங்க எப்பெல்லாம் பயிற்சி நடத்துவாங்க அப்போ கூப்பிடுவாங்க.
1: நான் தவறாக சொல்கிறதா நினைக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, அதாவது நீ படிக்கலன்னா கடைசியில் நீங்கள் சொல்லிட்டீங்க, யாராவது திட்டினாங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க.
0: அப்படி இல்லை சார்,
1: அல்ல அதுதான் அது தவறான ஒரு எண்ணம் தானே.
0: இல்லையா? இல்லை சார், அப்படி இல்லை. உண்மையிலே வந்து நம்ம எந்த தொழிலையும் வந்து நம்ம வந்து முதல்ல இன்ட்ரெஸ்டாக செய்யணும், இன்ட்ரெஸ்டாக செய்யணும், அதை வந்து முறையாக செய்யணும், நிறைய கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு லாபகரமாக இருக்கும்.
1: அதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா, மேய்ச்சல் நிலம் இல்லாதவங்க வந்து விவசாயம் கால்நடையில் வைத்திருக்கலாம் அப்படின்றது சில வெளிநாடுகளெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல கால்நடைகள் அந்த மாதிரிலாம் வச்சு மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படின்னாலும் கால்நடையை பராமரிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மேய்ச்சல் நிலம் இல்லாமையே உணவு
0: பசுவையோ எருமையோ பராமரிக்கணும் அப்படின்னா ஒரு வளர்க்கணும் அப்படின்னா

0: அந்த தீவனம் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா 1/3 கான்சென்ட்ரேட், அதாவது அடர் தீவனம் சொல்லுவோம் அதை. அதுதான் நம்ம வந்து இப்போ பெல்லட் ஃபீல்டில் வருது இல்லையா, கமர்ஷியல் ஃபீல்டில் வருது, அல்லது நம்ம நம்மளே கூட தயார் பண்ணிக்கலாம், நம்ம கலப்பு தீவனத்தை தயார் பண்ணிக்கலாம். இப்போ மக்காச்சோளம், சோளம், அப்புறம் கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்து, புண்ணாக்கு சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து கூட நமக்கு தயார் பண்ணிக்கலாம். அது வந்து 1/3 கொடுக்கணும். அடுத்தது 2/3 வந்து நம்ம
1: வெளியில் போய்,
0: இல்லை சார், 2/3 வந்து புல் வகைகள்.
1: புல் வகை,
0: ஆமாங்க சார். ட்ரை ஃபாடரும் கிரீன் ஃபாடரும், கிரீன் ஃபாடரும் ட்ரை ஃபாடரும் வந்து 2/3 நம்ம கொடுக்குறோம். 1/3 தான் நம்ம அடர் தீவனம் கொடுக்குறோம். இது நமக்கு கரெக்டாக சரியான முறையில் வந்து கொடுக்கணும். இதற்கூடவே பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவை கொடுக்கணும். அது கண்டிப்பாக வந்து மாடு சினை பிடிக்கிறதுக்கும் பால் நல்ல பால் கொடுக்கறதுக்கும் வந்து அது ரொம்ப முக்கியமானது.
1: இப்போது புல் வகைகள் பசுந்தீவனம் கண்டிப்பாக, அதாவது காய்ந்த தீவனம் போக பசும்புல் நீங்கள் சொல்கிறது இல்லைங்களா?
0: ஆ இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை புல் இருக்கு,
1: பச்சை
0: பச்சை புல், அதான் கிரீன் ஃபாடர்.
1: கிரீன்ல அது எல்லாமே வரும், புல் வகைகள், தலை,
0: ஃபோர் தீவனம் வரலாம். நீங்க இல்லது மெய்ஸ் இருக்குல்ல, சோளத்தட்டு இருக்கு இல்லைங்களா, அது போடலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆப்பிரிக்கன் டால் மெய்ஸ் நல்லா வளருது, ஓட்ஸ் வளருது, அப்புறம் லெகியூம் ஃபாடர் கூட போட்டுக்கலாம். அது எல்லாமே கிரீன் ஃபாடர்ல தான் வரும்.
1: இப்போ
0: பசுந்த் தீவனம்
1: நமக்கு புல் அப்படின் போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு 3-4 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 1-2 அடி ஞாபகம் வருது. ஆனால் புல் வகைகளே வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே வரக்கூடிய கோஃபோர் அப்படின்ற புல் வகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா?
0: கோஃபோர் வந்து வேகமாக வளரக்கூடிய,
1: வேகமாக வளரும், உயரமாக வளரக்கூடியது. அந்த மாதிரி இப்போ ஒரு கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த தீவனம்னா ஒரு ஏக்கர்ல இது பயிரிட்டு இதை வித்தாலே கூட அதுல கூட லாபம் கிடைக்கும் தானே?
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரி ஃபார்ம் இருக்குது, அங்கே மகாலட்சுமி, பாக்யலட்சுமி டைரி ஃபார்ம்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஒரே இடத்துல 2000 மாடுகள் இருக்குது, கறவை மாடுகள் இருக்குது. அவங்க வந்து பக்கத்து அருகில் உள்ள விவசாயிகளிடம் இருந்தால் கொள்முதல்
1: செய்யணும்,
0: உற்பத்தி செய்ய முடியாது. அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில், அவங்க அருகில் உள்ள விவசாயிகளிடம் இருந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து புல்லு வளர்த்து கொடுத்துருவாங்க. அவங்க வெயிட்
1: போது 2000 மாடுன்னு போது எனக்கு இன்னொரு ஞாபகம் என்னன்னா, நீலகிரியில் கூட இப்போ 2000 விற்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 100-200 வச்சாங்கன்னா, இல்லை ஒரு 500 வச்சாங்கன்னா கூட ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஒரே, இப்போ நீங்கள் சொன்ன ஓனர் 2000 மாடு வச்சிருக்காரு அப்படின்னா, இங்கே நீலகிரி மாவட்டத்தில் ஒரே ஓனர் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ மாடு கால்நடை வச்சிருக்கிறாங்க?
0: இங்கே குட்ஷப்பர்ட் ஃபார்மில் இருக்கு சார், ஒரு
1: 400 அது அதுதான் மேக்ஸிமமாக எடுத்து
0: 400 மாடு இருக்கு சார்.
1: அது அவங்களுடைய தேவைக்காக வச்சுருக்காங்க,
0: அவங்களுடைய ஓன் பர்பஸ் தான் வச்சுருக்காங்க.
1: இப்போ அந்த மாதிரி ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஓனர் வந்து அதிகபட்சமாக கால்நடை வச்சா அவங்களுக்கும் அந்த தீவனம் இங்கே ஏதாவது உற்பத்தி செஞ்சு அவங்க வாங்கிக்கலாம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். இங்கே வந்து பசும் தீவனம் வளர்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ஏன்னா இங்கே எல்லாமே வந்து டெரைன்ஸ் எல்லாமே ஸ்லோப்பியாக இருக்குது, நம்ம பிளைன்ஸ் அளவுக்கு இங்கே வந்து ஃபாடர் வளர்த்த முடியல. ஆனாலும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணும்போது, இப்போ TMR வருது சார், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுந்தீவனத்தையும் ப்ளஸ் அடர் தீவனத்தையும் சேர்த்து வந்து அவங்க வந்து கமர்ஷியலாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோல் வந்து நம்ம போடும்போது நம்ம இங்கே நிறைய மாடுகளை வந்து ஒரே இடத்துல கூட வச்சுக்கலாம். நம்ம குறைவான வந்து பசுந்தீவனம் வளர்த்தா கூட போதுமானது, நம்ம அதை வச்சும் நம்ம வந்து மாடுகளை வந்து வளர்த்த முடியும்.
1: இது பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் நம்ம, அதாவது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணினாலுமே கடைசியில் எங்கே வந்து இடிக்குது அப்படின்னா, நமக்கு 1 லிட்டர் பால் வந்து இவ்வளோ ரா
0: இல்லை சார், இப்போ தற்போதைய இப்போ அரசு
1: தண்ணி விலைக்கும் இது சார், இது ரொம்ப கவலையாக ஒரு கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய, கஷ்டப்பட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, தண்ணி 1 லிட்டர் 20 ரூபா அப்படின்போது பால் 1 லிட்டர் 25 ரூபாயோ 30 ரூபாயோ அல்லது அதை விட 40 ரூபாய்
0: பொருட்களில் வருது பால்,
1: அப்படி
0: வரும் வந்து நம்ம நம்மளும் வந்து ஏகபோகமாக வந்து விலையை வந்து அனுமதிக்க முடியாது. அரசும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் ஏற்றிருக்காங்க 1 லிட்டருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் விலை ஏற்றும் போது பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு
1: அதை விட கால்நடை வச்சிருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது.
0: அதுக்காக தான் வந்து அரசும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்பப்போ ரேட் ஏற்றிட்டு வராங்க. இப்போ தற்போதைய அரசும் வந்து 6 ரூபாய் ஏற்றிருக்காங்க. மேலும் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து வழங்குவதன் மூலமாக வந்து அவர்களுக்கு வந்து ஒரு வந்து உதவி செய்ய முடியும்.
1: இப்போ இவங்களை ஊக்குவிக்கிறது நோக்கத்தோட ஒரு சமயத்தில் என்ன பண்ணாங்க, கால்நடைகளை ஒரு மானிய திட்டத்தில் கொடுத்தாங்க. இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஏதாவது எடுக்கணும் இன்னைக்கு பட்ஜெட்டுன்னு நினைக்கிறேன்.
0: இப்போ ஆமாங்க சார்,
1: இன்னைக்கு பட்ஜெட்டு இதில் என்ன சொல்லி முடிவு எடுக்கிறாங்கன்றது இனிமே தான் உங்களுக்கு தெரிய வரும். அநேகமாக அந்த திட்டங்களை நீங்கள்
0: அரசும் அறிவிச்சிருக்காங்க சார், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள்.
1: இப்போ மார்னிங் இந்த இன்னைக்கு காலையில்
0: இல்லை சார், இப்போ ஏற்கனவே அறிவிச்சாங்க, இன்னும் ஒன்றும் பார்க்கல. எந்த திட்டமும் வந்து இப்போ அதுக்கு வந்து அவங்களுடைய
1: இப்போ கறவை மாடுகள் இலவசமாக கொடுக்குறீங்களா, மானியத்தில் கொடுக்குறீங்களா?
0: இலவசமாக தான்,
1: இலவசமாக கொடுக்குறீங்க. அப்போது அது மாடு

0: இல்ல சார், அது வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ள முக்கியமா விதவைகள்.
1: அதுக்கு என்னென்ன ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு இலவசமா ஒரு கால்நடை வேணும்னா உனக்கு இதெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதுக்கு வந்து அரசாணை வெளியிடப்படும் சார். அது வந்தோம்னா நாங்க வந்து அருகில் உள்ள கால்நடை மருந்துகள்ல வந்து நாங்க விவசாயிகள் அணுகி அதை தெரிஞ்சு.
1: அது எப்படி சாதாரணமா ஒரு ஆண்டு வருமானம் அப்படி இருக்குமா? இல்லன்னா
0: இல்ல சார், ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருக்கு உங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு. அதுக்காக வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில,
1: ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு லேண்ட் இருக்காது.
0: ஆமாங்க சார், இல்ல சார் அதுக்கும் ஒரு திட்டம்.
1: அப்போ லேண்ட் இல்லாதவங்க கால்நடை வாங்கினா பிரயோஜனம் இல்லையா அப்படின்ற அடுத்த கேள்வியும் இருக்குது. அதுக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும்.
0: இல்ல சார், அதுக்கு இப்ப தற்போதைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் வந்து 3 ஏக்கர் மேய்க்கால் நிலத்தை தேர்வு செஞ்சு அரசு மூலமாகவே நமது ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அங்க வந்து அந்த நிலத்தை சமன் செஞ்சு அங்க வந்து பசுந்தீவனங்களை வந்து வளர்த்து விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கும் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான இப்ப நிலம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் அதுவும் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும்.
1: ஆனா நீங்க சொன்னது ஒரு கேட்டகரியில வரும். இப்ப விவசாயினாலும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் கூட வச்சிருந்தாருனாலுமே அவர் வந்து ஏழை விவசாயின்ற அந்த கேட்டகிரிலையும் வருவார். ஏன்னா விவசாயம் செஞ்சு நிறைய பேர் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: அதான் சொல்றேன் சார், விவசாயிகள் லாஸ் ஆகிறதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை வந்து தொழில் முறையில யாரும் மேற்கொள்வதில்லை. அதான் சொல்றேன் நான், சயின்டிபிக்கா நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க. பசு மாடுகள் வளர்க்கறதையும் வந்து சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து தீவன முறைகளை வந்து சரியான முறையில் கையாளணும், சரியான முறையில் வந்து தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளணும். இப்போ எங்கள் துறையோட முதன்மையான பணியை பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டு கால்நடைகள் நோய்களிலிருந்து பாதுகாப்பது தான். அதை நாங்கள் ஆண்டுக்கு 2 முறை போடுறோம். அதுக்கு வந்து தவறாமல் போட்டுக்கணும், கால்நடைகளை நோயிலிருந்து பாதுகாக்கணும், சரியான முறையில் வந்து தீவனம் வழங்கணும். அடுத்ததாக வந்து உயர்ந்த ரக பசுமாடுகளை வளர்ப்பதன் மூலமாக நம்ம பால் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம், நம்மளுடைய வருமானமும் அதிகமாகும். அதே போல் இப்போ கால்நடை காப்பீட்டு திட்டம் போன்ற சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும். அப்போ வந்து கால்நடைகளை வந்து எதிர்பாராத நேரங்களில் வந்து இழக்கும் போதும் அவர்களது முழு காப்பீட்டு தொகையும் விவசாயிக்கு கிடைக்கும், அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. அதான் சொல்கிறேன், நான் சயின்டிஃபிக்காக வந்து ஃபார்மிங் பண்ணணும். வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாடு வச்சுருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு தீனி போடுறாங்க, அது கடைசியில் குறைவான பால் கொடுக்குது, அதுக்கான கணக்கும் வச்சுக்கிறதில்ல. தீவனமும் யாரும் அளந்தெல்லாம் போடுறதில்ல சார், எல்லாருமே வந்து ரஃபாக தான் போடுறாங்க. அது வந்து கூடாது, எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளணும்.
1: கண்டிப்பாக
0: படித்த இளைஞர்களும் இதை செய்ய முடியும். அவர்கள் வந்து இதை சிறப்பான முறையில் வந்து செய்யும்போது கண்டிப்பாக லாபகரமானதாக இருக்கும்.
1: கண்டிப்பாக நம்ம அதாவது மாடு அப்படின்றது வந்து எல்லா விதமான ஒரு உயிர் சத்துக்களுக்கும் அது ஒரு அடிப்படை மூலாதாரம் கால்நடை தான் அப்படின்றது
0: கண்டிப்பாக
1: புரிஞ்சுக்கணும். ஏன்னா கார்ல மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கோமியம், இதெல்லாமே வந்து எல்லாமே ஒரு மெடிசினல் வேல்யூ.
0: பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் நல்லா வந்து டெவலப் ஆகிட்டு வருது. அதுக்கு அது அடிப்படையான பொருளே பார்த்தீங்கன்னா சாணம் வேணும், அதற்கான கோமியம் வேணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக மாடு வளர்க்கணும். அடுத்தது நம்மளுடைய இவ்வளோ நம்ம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தான் வந்து இவ்வளோ மக்கள் தொகையில் முதலிடத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோ பேத்துக்கு நம்ம ப்ரோட்டீனை சப்ளிமெண்ட் பண்ணணும், ப்ரோட்டீனை வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட் தான் வேணும். பால் வேணும், முட்டை வேணும், மீட் வேணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு கால்நடைத்துறையோட செயல்பாடு கண்டிப்பாக அவசியம். கால்நடைகளை வளர்க்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ப்ரோட்டீனை மீட் பண்ணவே முடியாது. எல்லாருமே ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் குறைவாக இருந்தால் நமக்கு மால் நியூட்ரிஷன் ஆகும், வீக்காக இருப்போம், நமக்கு வந்து இம்யூனிட்டி கூட டெவலப் ஆகாது, நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறையும்.
1: இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம், நிறைய கேள்விகளும் இருக்குது. கால்நடை மூலமாக நீங்கள் உங்கள் துறை என்னென்னா கால்நடை பராமரிப்பு துறை அப்படின்னு சொன்னாலுமே வளர்ப்பு பிராணிகளும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கால்நடையை மட்டும் வந்து ஆடு மாடு அப்படின்றதோடு நிறுத்திக்காமல் அங்கே ஒரு கமா போட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. கோழி வளர்த்தல், கோழி வளர்க்குறது, மஷ்ரூம் ட்ரைனிங் கூட நீங்கள் கொடுக்குறீங்களான்னு, கால்நடை கோழி வளர்க்குறது, மற்ற வீட்டு பிராணிகள் வைத்திருப்பவர்கள் நாய் பூனை மற்ற மாதிரி ரேபிட் வருதுங்களா? அந்த மாதிரி அதாவது அனிமல்ஸில் எல்லாமே அது வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய மற்ற அதாவது பராமரிப்பு பிராணிகளும் வளர்க்கலாம். அதை பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது போக நம்ம அந்த ரேபிஸை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம், தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் அதாவது கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக அதாவது அரசு கால்நடை முதன்மை மருத்துவர் மற்றும் உதவி இயக்குனர் டாக்டர் கோபி அவர்களோட தான் பேசிகிட்ருக்கோம். நேரில் உங்களுக்கு கூட ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி கால்நடை வைத்திருப்பவர்களாகட்டும் இல்லைனா கால்நடை வைத்து நீங்கள் ஒருவேளை ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9010-18 அப்படின்ற நம்பர்லையோ அல்லது 9342-9010-18 அப்படின்ற நம்பர்லையோ 8300-0019-1018 அப்படின்ற நம்பர்லையோ

0: நிலை இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில் அதாவது கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு, அதுபோக நம்ம கால்நடைகள் மட்டும் இல்லை கால்நடையோடு சேர்ந்து மற்ற வளர்ப்பு பிராணிகள் அதை பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர் கோபி அவர்களோட தான் பேசிகிட்ருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், இப்போது நம்ம கால்நடை மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு நிறைய தடுப்பூசி போடுறோம். போலியோவிலேருந்து நிறையா தடுப்பூசி, ஒரு தடுப்பூசி அட்டையே ஒரு குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி அட்டை தான் முதல்ல அவங்களுக்கு. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி அட்டை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே, பிரசவத்துக்கு முன் பிரசவத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு பிசி ஏடின்ற மாதிரி பிரசவத்துக்கு முன்னாடியே தடுப்பூசியெல்லாம் போடணும். பிரசவத்துக்கு அப்புறம் தாயோடு சேர்ந்து குழந்தையும் தடுப்பூசியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தடுப்பூசி அட்டை இத்தனை நாளில் இதெல்லாம் போடணும். அதேமாதிரி வளர்ப்பு பிராணிகளுக்கும் இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுச்சு. கால்நடைன்னா எனக்கு சாதாரணமாக ஞாபகம் எல்லாருக்கும் வர்றது கோமாரி நோய் அப்படின்றோம். அதே மாதிரி கோழிக்கு அந்த மாதிரி சில வளர்ப்பு பிராணிகளுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி தடுப்பூசிகள் கண்டிப்பாக அவசியமாக அது போடணுமா. பெட் அனிமல்ஸ் கூட இன்றைக்கி அண்ணன் தம்பி அப்பா அம்மா அவங்கள விட பாசம் காட்டுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதோட பின்னி பிணைஞ்சி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்
1: சார். நமது கால்நடை பராமரிப்பு துறையுடைய முதன்மையான நோக்கமே பார்த்தீங்கன்னா கால்நடைகளை வந்து நோய்களிலிருந்து பாதுகாப்பது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றிய அரசும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை பசு மற்றும் எருமைகளுக்கு வந்து கோமாரி நோய் தடுப்பூசி அவங்களுடைய ஸ்பான்சரில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை இணைந்து வருடத்துக்கு இரண்டு முறை வந்து கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்துறோம். பசு என்று எருமைகளுக்கு, நான்கு மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு, நாலு மாதத்துக்கு கீழே இருக்கும் கன்றுகளுக்கு போட தேவையில்லை, அதற்கு மேல் உள்ள கன்றுகள் மற்றும் பசு அனைத்து பசு எருமைகளுக்கும் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். கன்று ஈனும் தருவாயில் உள்ள பசு மற்ற எருமைகளுக்கு மட்டும் வந்து நம்ம தடுப்பூசி போடுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். அது கன்று ஈன்ற அப்புறமா மீண்டும் போட்டுக்கொள்ளலாம். இது பசு எருமைகளுக்கு வந்து நம்ம கோமாரி நோய் தடுப்பூசி ரொம்ப முக்கியமான நோய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரியம்மை நோய் வந்து மாடுகளை வந்து இப்போ சமீப காலமாக சில இடங்களில் தாக்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கும் நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறை வந்து பெரியம்மை நோய் தடுப்பூசி போடுறோம். அது பசுக்களுக்கு மட்டும் போடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு மேற்பட்ட கிடாரை கன்றுகளுக்கு, அதற்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புரூசல்லோசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய கருச்சிதைவு நோய், அது வந்து கிடாரைகளில் பார்த்திங்கன்னா வந்து கன்று வீச்சு ஏற்படுத்தும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், திடீர்னு அபார்ஷன் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்கு அது வந்து கன்றுகாக இருக்கும்போது மட்டும் போட்டால் போதும், வருஷம் வருஷம் போட தேவையில்லை. அப்போ மட்டும் நான்கு மாதத்துக்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு மட்டும் கிடாரை கன்றுகளுக்கு போட்டுட்டாவே அந்த நோயை தடுக்கலாம். இந்த புரூசல்லோசிஸில் முக்கியமானது என்ன, இது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ். இதுக்கு அதனால தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம். ஏன்னா இது வந்து விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது. மனிதர்களுக்கு என்ன பண்ணணும்னா, அப்போ காய்ச்சல் நிறைய வரும், மூட்டு வலி வரும், அப்புறம் விரைவீக்கம் சொல்லக்கூடிய அந்த அது வந்த சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலமாக நம்ம மனிதர்களையும் நம்ம பாதுகாக்கிறோம் அந்த புரூசல்லோசிஸ்லேருந்து. இது பசு மற்றும் எருமைகளுக்கு நம்ம ரெகுலராக போடுற தடுப்பூசி தான். அடுத்தது நீங்கள் கேட்டால் செல்லப்பிராணிகள். செல்லப்பிராணிகள் வந்து 45 நாள் பப்பீஸ்க்கு குட்டி வாங்கி 45 நாளில் முதல் தடுப்பூசி போடணும். அது வந்து முக்கியமாக அதில் பார்வோ வைரஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக கழிச்சல் வரும், அந்த நோய் தடுக்கிறதுக்கு ஒரு நோய் தடுப்பூசி. அதுலேயே டிஸ்டம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மூளைக்காய்ச்சல் நோய், அந்த நோய் தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து அதில் இருக்குது. அது 45 நாளில் முதல் தடுப்பூசி போட்டுக்கணும். அதில் இருந்து ரெண்டாவது தடுப்பூசி 60 நாளில் மீண்டும் அதே தடுப்பூசி பூஸ்டர் வேக்சினேஷன் சொல்லுவோம். எல்லா வேக்சினேஷனுமே பார்த்திங்கன்னா சார், முதல்ல வந்து போட்டுட்டு நம்ம திரும்ப 21 நாள் கழித்து ஒரு பூஸ்டர் வேக்சின் போடும்போது நமக்கு தடுப்பு மருந்துகள் வந்து உடலில் உற்பத்தி ஆகிற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு எதிர்காலத்தில் நோய் வராமல் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 60 நாளில் ரெண்டாவது தடுப்பூசி பப்பீஸ்க்கு போட்டுடும். அதற்கு அடுத்தது வெறிநோய் தடுப்பூசி, எல்லாருக்குமே கேட்டிங்க வெறிநோய் தடுப்பூசி ரேபிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய வெறிநோய் தடுப்பூசி வந்து 3 மாத வயதில் வந்து நம்ம தடுப்பூசி செலுத்தணும். அதுவும் வந்து 21 நாள் கழிச்சுட்டு பூஸ்டர் வேக்சின் போட்டுக்கணும், அந்த ரேபிஸ்க்கும் போட்டுக்கணும். அதற்கு பிறகு வருடந்தோறும் இதை வந்து ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா தடுப்பூசியுமே ஒரு வருஷத்துக்கு தான் அந்த தடுப்பு மருந்து உடலில் இருக்கும். மீண்டும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் முதல் முறை மட்டும் வந்து பூஸ்டர் வேக்சின் போடுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ இது வந்து பப்பீஸ்க்கு. ஸோ 45 days, 60 days, 90 days, இந்த இதில் வந்து 3 வேக்சின் போட்டோமாவே நமக்கும் நோய் வராமல் இருக்கும்,

0: நீங்க 3 மாசம் 6 மாசம் அதுன்னு. பட் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கொஞ்சம் தவறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஊசி பயன் அப்படிங்கறதும் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 மந்த்ஸ்ல போடுறது 3 and 4 மந்த்ஸ்ல போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது?
1: நல்ல கேள்வி மேடம். இது பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா இப்போ எஃபெக்டிவா இருக்கும். நீங்க 3 மாசத்துல போடுற தடுப்பூசியே 4 மாசத்துல போட்டாலும் எஃபெக்டிவா இருக்கும். என்னன்னா நம்ம 3 மாசத்துல இருந்து நீங்க போடாத சமயத்துல வந்து அனிமல் வந்து ரிஸ்க்ல இருக்கும், அப்ப வந்து நோய் தாக்கி வந்து அதுக்கு பாதிக்கப்படக்கூடும். அதனால வந்து நீங்க சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. அது ஒருவேளை நீங்க தவற விட்டுட்டீங்கனாலும் நீங்க எப்ப நீங்க நினைச்சாலும் நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாம், அப்பவும் அது தடுப்பூசி நல்லா வேலை செய்யும்.
0: நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஊசி போட்ட பிறகும். அது அது இல்லைன்னா சில பேர் பாத்தீங்கன்னா நாய முகத்துக்கு பக்கத்துல வச்சு கொஞ்சம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தவறா எப்படி பண்ணணும்? அது
1: முகத்துக்கு பக்கத்துல வச்சு லிக் பண்றது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லதுதான். ஆனா தடுப்பூசி போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அதுல இருந்து வர நோயில வந்து நம்ம தவிர்த்துடலாம். சரியான முறை தடுப்பூசி போட்டா தவிர்த்துடலாம். மேலும் வந்து ரேபிஸ்க்கு தடுப்பூசி போட்டுக்கிறோம். இப்ப நாய்க்கே பாத்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு எலிக்காய்ச்சல் நோய், அது வந்து நாயை தாக்கும், நம்ம மனிதர்களையும் தாக்கும். அதற்கும் வந்து நம்ம 45 டேஸ்ல போடுற தடுப்பூசி அந்த லெப்டோஸ்பைரோசிஸ்க்கும் சேர்த்துதான் போடுறோம். ஸோ அது போல நோய்களை வந்து நம்ம தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலமாக தடுத்துடலாம். அதே போல வந்து குடற்புழு நீக்க மருந்துகள் பார்த்தீங்கன்னா பப்பீஸ்ல வந்து 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் சின்ன பப்பிலிருந்து. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆயிடுச்சு, பெரிய நாய் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம குடற்புழு நீக்க மருந்துகள் கொடுக்கணும். ஏன்னா இந்த சில குடற்புழுக்கள் இருக்கு நாயில் இருக்கிறது வந்து மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆமாங்க, கண்டிப்பா. அதே போல நாய் மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உன்னி பூச்சி இருக்கும் டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அப்பப்ப வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது வந்து டிக்ஸ் இருக்கு ஃபிளீஸ் இருக்குன்னா அதற்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த டிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும்.
0: நன்றி
1: மேடம்.
2: நேரில் கேட்ட கேள்விக்கும் நீங்க நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அது கால்நடை வைத்திருப்பவர்கள் வந்து எப்படியும் அதை பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கால்நடைகள் மூலமாக வளர்ப்பு பிராணிகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள்லேருந்து காப்பாற்றணும். அளவுக்கு அதிகமாக சில நம்ம சாதாரணமாக சோசியல் மீடியாலேயே பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி கேள்விகளும் அவங்களுக்கு வருது. அளவு கடந்த பாசம் இருந்தாலுமே அதை ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது நோய் தாக்கத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு நம்ம படைப்பில் எப்படி இருக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் இதில் இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம கோழிக்கு தடுப்பூசி அதை பற்றி பேசணும். பேர்ட்ஸுக்கு அதை போக ரேபிட் கூட சிலர்லாம் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா?
1: ரேபிட்டும் வளர்த்துறேன் சார். இப்போ கோழிகள் பார்த்தீங்கன்னா சார், நம்ம கோழி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உதகை மாதிரி கிளைமேட்டில் வந்து நம்ம குஞ்சு வாங்கினதுலேருந்தே ரொம்பவே வந்து காசியாக இருக்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால வந்த உடனே வந்து நம்ம ப்ரூடிங் பண்ணுறோம். ப்ரூடிங்கிறது வந்து அதை குஞ்சு வளர்த்துற இடத்த வந்து ரொம்பவே ஹீட்டாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே வந்து குஞ்சு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாலேயே வந்து நம்ம நல்லா வந்து லைட் போட்டு அந்த இடத்த வந்து வெதுவெதுப்பாக வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து அது கோல்ட் ஷாக் வராமல் இருக்கும். மற்ற இடங்கள்லையும் இது ஃபாலோ பண்ணுறோம். ஊட்டியில் வந்து கூடுதலாக ஃபாலோ பண்ணும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா கோழிகளை தாக்குற முக்கியமான நோய்கள்னு பார்த்தீங்கன்னா ராணிக்கெட்னு சொல்லுவோம், அது வந்து வெள்ளை கழிச்சல் நோய். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிடின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து
2: ராணிக்கெட் நோய் இருக்குது அப்படின்னாலே அந்த வெள்ளை கழிச்சல்
1: நோய் இது
2: ஒயிட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்களா?
1: கழிச்சலே வரக்கூடாது. கழிச்சல் வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வந்தது
2: கோழி வெள்ளை கழிச்சல் நோய்க்கு என்னென்ன அறிகுறின்னு கேட்கு.
1: அதான் சார், அது வந்து காய்ச்சல் வரும். அது அளவுக்கு அதிகமான காய்ச்சல் இருக்கும்.
2: அது குறுகிக்கும்,
1: உணவு சாப்பிடாது.
2: அது முதல்ல இறக்கக்கூடிய சூழல்.
1: ஆமாங்க சார், சடன் டெத் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சையாக கழிச்சல் இருக்கும், தொடர்ந்து வெள்ளை கழிச்சல் ஏற்படும். இதை வந்து இதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வந்து ஒரு ரொம்பவே வந்து காப்பாற்றுறது ரொம்ப சிரமம்.
2: அதை வரதுக்கு முன்னாடி
1: ஊசி செலுத்திக் கொள்வது நல்லது. அதில் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு லசோட்டா இது போல் வந்து வாய் வழியாக இப்போ ட்ராப்ஸ் இருக்குது, அதாவது ஒரு டிராப்ஸ் விட்டுக்கிறோம். நம்ம முதல் வாரத்தில் விடுறோம், திரும்பவும் செகண்ட் வாரத்துலேயும் நம்ம அந்த டிராப்ஸ் விடுறோம். இது தொடர்ந்து விடுறதுனால தான் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 8 வாரத்தில் நம்ம ஊசி மூலமாக ராணி

0: நோய்க்கு தடுப்பூசி இருக்கு. அதை நம்ம கால்நடை மருந்தகங்கள், ஒவ்வொரு கால்நடை மருந்து அரசு கால்நடை மருந்தகங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலேயே 8-9 வந்து செலுத்துவாங்க.
1: எவ்வளவு மாதம் கழித்த பிறகு அந்த
0: 2 மாசம் சார், 2 மாசத்துல தடுப்பூசி போட்டுக்கணும். நம்ம சொட்டு மருந்து விடுறது முதல் வாரத்திலயும் 2வது வாரத்திலயும் நம்மளே கூட விட்டுக்கலாம். அது அடுத்ததான் ஊசி போடுறது.
1: சொட்டு மருந்தும் ஊசி ரெண்டுமே ராணி கட்டுக்கு தானா?
0: ஆமா சார், ரெண்டுக்கு தான். ஒவ்வொரு ஸ்ட்ரெயின், அது வெவ்வேறு ஸ்ட்ரெயின், அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறது தான் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு வசதியா இருக்கும்.
1: அடுத்த 2 முக்கியமான கேள்விகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ராபிஸை பற்றி பேசணும். அதே நேரத்தில் ராபிஸை பற்றி பேசும்போது இந்த மாதிரி கோழி வளர்க்குறவங்களுக்கு அவங்க வளர்ப்பு முறையோடு சேர்ந்து அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், பேர்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அரசு திட்டங்கள், மானிய திட்டங்கள், இதை பற்றி பேசுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேரில் இணைந்தவர்கள் ஊட்டி FM 101.8.

0: அலோ ஊட்டி தொடர்கிறது. நேரில் இன்றைய அலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக நம்ம பெறக்கூடிய கால்நடைகள் வைத்திருப்போர் பெறக்கூடிய மற்றும் மற்ற வீட்டு விலங்குகள் வீட்டு பிராணிகள் வளர்ப்பவர்களை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கோம். அரசு கால்நடை முதல்நிலை முன்னிலை மருத்துவர் மற்றும் உதவி இயக்குனர் டாக்டர் கோபி அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது நம்ம கால்நடையில் பேசும்போது ஒரு கேள்வி வந்து கேட்காமல் இருக்க முடியாது. ரெண்டு கேள்வி சொன்னேன், அதில் ஒரு கேள்வி கோழி சம்மந்தப்பட்ட விஷயம். கோழினா இப்போது ப்ராய்லர், அந்த என்ன தான் ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்டாக்க உடலுக்கு நல்லதில்லை அப்படின்னு எத்தனை தடவை எப்படி எப்படிலாம் சொன்னாலுமே சரி,
1: அப்படி இல்லை சார், ப்ராய்லர் சிக்கன் நல்லது தான் சார்,
0: நல்லதுன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நிறைய இடங்களில் ப்ராய்லர் சிக்கன் அது குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற எல்லா அது மிஸ்கான்செப்ஷன், அதாவது தவறான ஒரு ஆங்கிளில் பார்த்து சொல்லக்கூடிய விஷயமா இல்லைன்னா சரியான விஷயமா? ஏன்னா 45 நாளாக எத்தனை நாட்கள்னு சரியாக நீங்கள் தான் சொல்லணும். அதுக்குள்ளே அந்த கோழிக்கு உணவு இன்ஜெக்ஷன் அது பெருசாகிறதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம்.
1: இல்லை சார், அது வந்து
0: அது எது தப்பான விஷயமா வெளி உலகத்துக்கு தெரியுது. ஏன்னா சிக்கன் சாப்பிடக்கூடிய பிரியர்கள் இன்னைக்கு
1: அதிகம்,
0: ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், சிக்கன் கிடைக்காதுன்னு சொன்ன உடனே அன்றைக்கி சாயங்காலமே அதை சால்வ் பண்ணி அடுத்த நாள் சிக்கன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் உண்மையான விஷயம் என்ன? ஏன்னா ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட தப்பு, பெண்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுல விஷயம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் டாக்டராக கரெக்டான ஆன்சரை எல்லாரும் நானும் சேர்ந்து எதிர்பார்க்குறேன்.
1: ப்ராய்லர் கோழிகளை வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வேகமாக வளர்கிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, வேறு மருந்து கொடுக்குறாங்களான்னா அது உண்மையிலே வந்து தவறானது. செலக்டிவ் ப்ரீடிங் சொல்கிறோம், அது வந்து ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டு. எல்லாமே வந்து
0: கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக கொடுக்கக்கூடிய வேக்சின் மட்டும் போட்டால் நல்லதுன்றீங்க இப்போ?
1: இல்லை சார், அதான் சொல்ல வரேன், நான் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து வேகமாக வளர்கிறதுக்கு காரணம் வந்து ஊசியோ மருந்தோ கிடையாது, எல்லாமே வந்து செலக்டிவ் ப்ரீடிங்.
0: வெயிட் அதிகமாகிறதுக்கு அப்போ
1: வெயிட் அதிகமாகிறதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெயிட் குறைவாக இருக்கும், ஒரு சில பேர் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும், உயரமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜெனட்டிக் மேக்கப் அது.
0: அதுபோல் என்னென்னா சுவையிலேயே நமக்கு தெரியுதுல்ல, நாட்டுக்கோழி சுவையும் நல்லா இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது, ஊட்டச்சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க.
1: இல்லை இல்லை சார், அப்படி இல்லை, அது வந்து கண்டிப்பாக ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் அதை ஒத்துக்கிறேன். ப்ராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது வந்து அது வந்து ரெண்டுக்கும் மீட்டோட டெண்டர்னஸ் வேறையாக இருக்குது. ஆனால் இது வந்து ப்ராய்லர் கோழி வந்து வேகமாக வளர்கிறதுக்கும் வெயிட் கூடுதலாக வர்றதுக்கும் வந்து பியூர்லி வந்து ஜெனட்டிக் மேக்கப் தான். அதை செலக்டிவாக ப்ரீட் பண்ணி அந்த ஜீனை மட்டுமே வந்து எடுத்து அவங்க கொண்டு வந்ததுனால தான் வந்து வேகமாக வளருது. அது 30-35 டேஸ்லேயே இப்போ நம்ம வந்து அதை நம்ம இது பண்ணிடுறோம், ஸ்லாட்டர் பண்ணிடுறோம். ஆனால் அதனால் வந்து எந்த தவறுதலும் இல்லை, அதில் எந்த தவறுதலான வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸோ மருந்துகளோ செலுத்தப்படுவதில்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்னால் இந்த ரானிகேட் தடுப்பூசி இதுதான் செலுத்துகிறாங்க, அது அதனால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம அதே போல் வந்து எல்லா மீட்டையும் நம்ம நல்லா குக் பண்ணி தான் சாப்பிட்றோம், அதில் நோய்களும் பரவலுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அடுத்ததாக வந்து பியூபர்ட்டி சீக்கிரமாக வருது அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் தவறுதல். இப்போனா ஹார்மோன்ஸ் வந்து நம்ம அதாவது நம்ம வேண்டுமென்றே வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்து அது ப்ராய்லர் கோழிக்கு மூலமாக வந்து நம்ம மனிதர்கள் அடைந்தால் தான் அந்த போல் வந்து நிகழும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை, ஹார்மோன்களை வந்து செலுத்தப்படுவது இல்லை ப்ராய்லர் கோழிகளை.
0: சமீபத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அந்த கடைசி நாட்களில் அவங்களுக்கு அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தீனி அதிகமாக கொடுத்து வெயிட் போட்டுறாங்க, இதனால தான் தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த
1: தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ரைக் பண்ணது அவங்க வந்து அந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னு சொல்கிறது, அதை வந்து ஒரு ஒப்பந்தம் மூலமாக வந்து தனியார் நிறுவனங்களும் விவசாயிகளும் அந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு வந்து அவங்க ப்ராய்லர் கோழிகளை வளர்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க உற்பத்தி செய்கிற கோழிக்கு எடையை பேஸ் பண்ணி அவங்க ரேட் கொடுக்குறாங்க, அந்த ரேட்டை அதிகப்படுத்தி தான் அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நியாயமான விலை கேட்டாங்க, அதில் வந்து அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
0: ஒரு கோழியை 48 நாளைக்கு மேலே அதை ஃபார்மில் வச்சுட்டு இருந்தால் அதுக்கு போடுற தீனி வேஸ்ட்டு அதை வித்தே ஆகணும். அப்போ தான்
1: சார் எப்போவுமே அப்படின்னா இட குறைவாக இருக்கிற கோழி வந்து குறைவாக தீவனம் உட்கொள்ளும், இடம் அதிகமாக அதிகமாக அடல்ட் ஆகும்போது அதிகமான தீவனம் உட்கொள்ளும். இப்போ தீவனம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ சமீப காலமாக அந்த தீவன விலையும் அதிகமாகிடுச்சு, அதனால் அது ஒவ்வொரு நாளும் தீவன உற்பத்தி அதிகமாக தீவனம் வந்து இன்டேக் அதிகமாகும்போது அவர்களுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும். அதனால தான் 35 டேஸ் to 40 டேஸ்லேயே வந்து எல்லாத்தையும் ஸ்லாட்டர் பண்ணுறாங்க.
0: நம்ம மாவட்டத்தில் கோழி வளர்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது கோழி வளர்க்குறத ஊக்குவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் தானே?
1: கண்டிப்பாக சார், கிளைமேட் ஒரு இது இருக்குது. ஏன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமான ஒரு விலங்கு. அப்போ வந்து நம்ம வளர்த்தும் போது குஞ்சிலிருந்தே வந்து அதுக்கு நல்ல வந்து சூடான ஒரு சீதோஷ்ண நிலையை கொடுத்தா தான் அது வளராது. இங்கேயும் நம்ம வளர்த்த முடியும், சரியான வந்து என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்தா நம்ம நல்லா வளர்த்த முடியும். அங்கே வந்து இங்கே கோழி வளராமல் ஒன்றும் சூழ்நிலை எதுவும் இல்லை.
0: முட்டைக்காக வளர்க்கப்படக்கூடிய கோழிகள் வந்து அதில் இப்போ நாட்டுக்கோழி முட்டை வந்து விலை அதிகமாக விற்கிறதுனால வீட்டிலேயே அந்த மாதிரி நாட்டுக்கோழி அதாவது நம்பர் ஆஃப் கோழிகளை வந்து எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி வளர்க்கறதுக்கான வாய்ப்பு அதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும்
1: சார். இப்போ நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு 250 அதற்காக வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு மானியம் வழங்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க. நம்ம மீண்டும் வந்து வரும்னு நினைக்கிறேன். வந்தாலும் அந்த அருகில் உள்ள கால்நடை மருந்துகளை அணுகி நம்ம வந்து விவசாயிகள் பயன்பெறலாம். அது வந்து சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணைகளை அமைப்பதற்கான ஒரு மானியத் தொகை. அது
0: அதாவது வளரக்கூடிய அந்த வேகமோ இருக்கக்கூடிய எடையோ மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கோழி வளர்ப்புல இந்த என்ன எதிலெல்லாம் வித்தியாசப்படுது, இதை எப்படி சாத்தியமாக்க முடியும்?
1: ஸோ கோழி வளர்ப்பு மற்ற எல்லா லைஃப் ஸ்டாக் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் என்னென்னா இதில் சயின்டிஃபிக்காக நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாதிரி பல்லடம் மாதிரியான இடங்களில் வந்து நல்லா அறிவியல் பூர்வமாக வந்து பெரிய அளவில் வந்து நம்ம கோழிகளை வளர்க்குறதுனால தான் அவங்க லாபகரமாக நடத்த முடியுது. அது அவங்க சயின்டிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் முதலே சொன்னது தான், சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான அளவு தீவனம் வழங்கணும், தேவையான தடுப்பூசிகளை கொடுக்கணும், ஈவன் ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா அது கொடுக்குற ஃபீடு கூட எல்லாமே வந்து சயின்டிஃபிக்லி ஃபார்முலேட்டட். அதுபோல் நமக்கு தேவையான க்ரூட் ப்ரோட்டீன் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி க்ரூட் ப்ரோட்டீன் கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். முட்டைக்கோழின்னா வந்து நிறைய கால்சியம் கொடுக்கணும். முட்டை வந்து அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாமல் இருக்கும். ஈவன் நம்ம நாட்டுக்கோழி வளர்த்துறோன்னா கூட நம்ம முட்டை வைக்கிற கோழி வளர்த்தும் போது நம்ம கிழிஞ்சல் சுண்ணாமல் இருக்கும், அதை நம்ம வந்து தீவனத்தில் சேர்த்துக்கணும். அப்போ தான் முட்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா முட்டை வந்து லெதரி எக்ஸுமோ அது வந்து குளகுலன்னு போயிடும். ஸோ அதுபோல் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம தீவனத்துலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நம்ம முட்டைக்கோழியை வந்து நம்ம லாபகரமாக வளர்த்த முடியும்.
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். இப்போது ரேபிஸ் பற்றி பேசணும். கால்நடைகள் அதை போக ரேபிஸ் தடுப்பு ஊசி, ரேபிஸ் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே பார்க்கப்படுது. அந்த ரேபிஸ் பற்றி சொல்லுங்கள்
1: சார். ரேபிஸ்ங்கிறது லைசா வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் நோய். இது வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி நாய் வந்து வெறிநாய் கிடையாது. அந்த நாயை வந்து இந்த லைசா வைரஸ் தாக்கும்போது அது வெறிநாயாக மாறுது. ஸோ அதற்கு தான் நான் சொன்ன போல் 3 மாதத்தில் வந்து நாய்களுக்கு, குட்டி நாய்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தணும். அதன் பிறகு 21 நாள் கழித்து பூஸ்டர் வேக்சின், ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் தவறாமல் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணுற ஷெடியூல். இது வந்து ஒருவேளை வந்து இது வந்து நாய்க்கும் பூனைக்கும் பொருந்தும். நாய்க்கும் போட்டுக்கணும், பூனைக்கும் போட்டு, பூனை மூலமாகவும் வந்து ரேபிஸ் நோய் பரவும். அடுத்தது இது எதற்காகன்னா நம்ம வந்து நம்ம நாய் வந்து நம்மளை கடிச்சிட்டாலும் நமக்கு ரேபிஸ் நோய் பரவாது. அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற தெருநாய்களோ அல்லது சமூக நாய்களோ வந்து நமது செல்லப்பிராணிகளுக்கு அடிக்கும் போதும் நமது செல்லப்பிராணிகளுக்கு வெறிநோய் ஏற்படாது. இது முக்கியமானது. அடுத்தது கால்நடைகளை வந்து சில சமயம் இந்த வெறிநோய் கடிக்கும்போது, வெறிநாய் இருக்கு இல்லைங்களா, அது கடிக்கும்போது அந்த கால்நடைகளுக்கும் வந்து இந்த ரேபிஸ் நோய் தாக்கக்கூடும். அப்போது வந்து நம்ம போஸ்ட் பை ஷெடியூல்னு சொல்லுவோம். கடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா 0 டேயில், 3வது நாளில், 7வது நாளில், 14வது நாளில், 28வது நாளில் நம்ம ரேபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செலுத்திட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
0: இப்போ அது ரேபிஸ்ன்றது வந்து சாதாரணமாக இந்த அந்த டாக்ஸ்லேருந்து வேறு ஏதாவது வெளிப்புற தோற்றம் அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா?
1: கண்டிப்பாங்க சார். இப்போ வெறிநாய், இப்போ வெறிநோய் பாதித்த நாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து நம்ம கூப்பிட்டாலும் வராது. அது அது வந்து ஒரு அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்குறது அது பார்க்குறதே வித்தியாசமாக இருக்கும். சலைவேஷன் நிறையா இருக்கும். வாயிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சலைவேஷன் இருக்கும். சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, எதுவுமே பண்ணாது. அது தனியாக தான் சுற்றிட்டு இருக்கும், கூட்டத்தில் சுற்றாது. கூட்டமாக இருக்கிற நாய்க்கு வந்து வெறிநோய் பிடிச்சிருக்க, வெறிநோய் தாக்கியிருக்க வாய்ப்பு இல்லை. தனியாக தான் சுற்றிட்டு இருக்கும். அது காய்ச்சல் நிறைய இருக்கும், சாப்பிடாது, நிறைய செலைவேஷனோட ஒரு நாய் தனியாக சுற்றிட்டு இருக்கு.

0: கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஜாம்பிஸ் மாதிரி அது மாறு பார்த்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதன் அருகில் போகக்கூடாது, குழந்தைகளையும் வந்து அனுமதிக்கக்கூடாது. ஸோ தடுப்பூசி தான் இப்போ வந்து கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சமூக நாய்களுக்கும் வந்து நாங்கள் தடுப்பூசி செலுத்திட்டு வரோம், மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மூலமாக செலுத்திட்டு வரோம். அதற்கும் வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலமாக நம்ம வந்து இந்த ரேபிஸ் நோயை ஒழிக்க முடியும்.
1: இது எல்லாமே இலவசமாக கொடுக்க,
0: கண்டிப்பாக இலவசமாக.
1: நீலகிரி மாவட்டத்தில் இப்போது அதாவது மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரிலாம் எல்லாமே டைரெக்டாக மக்களை சென்றடைய வேண்டும் அப்படின்ற திட்டத்தோடு நிறையா திட்டங்களெல்லாம் செயல்பட்டு வருது. அதில் வந்து இப்போது நீலகிரி மாவட்டத்தில் எந்தெந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரி மருந்து வழங்குதல், அதாவது தடுப்பூசி மருந்து போட்டுக்கிறது எந்தெந்த இடத்துலலாம் இயங்கிட்டு இருக்குது? இப்போது நீலகிரி மாவட்டத்தில் அங்கே ஏதாவது புதுசா மருத்துவர்கள் வந்து வீட்டுக்கே வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா அவங்க கால்நடை பராமரிப்பு துறைக்கு போய் தான் எல்லாமே சர்வீஸ் வாங்கிட்டு?
0: இப்ப நீலகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் 29 கால்நடை மருந்தகங்கள் இருக்கு, 2 கால்நடை மருத்துவமனைகள் இருக்கு, 1 கால்நடை பெரு மருத்துவமனை இருக்கு. இதுல நம்ம எமர்ஜென்சி சேவைக்காக விவசாயிகளுடைய அவசர சிகிச்சைக்காக 1962 1962 என்ற எண்ணில் அழைச்சா கட்டணமில்லா தொலைபேசி என்னது, அதில் அழைச்சா ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க வீட்டுக்கே வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதற்கு வந்து 2 அவசர சிகிச்சை ஊர்திகள் உள்ளது, ஒன்று உதகையிலும் மற்றொன்று கூடலூரிலும் செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் வந்து இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளணும். 1962 என்ற எண்ணில் கட்டணமில்லா தொலைபேசி சேவையில் அழைச்சி நம்ம அவசர சிகிச்சை பெறலாம். அது இல்லாமல் இந்த 29 கால்நடை மருந்தகங்கள் ஒவ்வொரு பிளாக், இப்போ ஊட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா தலைக்குந்தால் இருக்குது, நஞ்சநாட்டில் இருக்குது, கீழ்குந்தால் இருக்குது, அதிகரெட்டியில் இருக்குது, கேத்தியில் இருக்குது, ஜெகதலால் இருக்குது, குன்னூரில் இருக்குது, இது போன்ற இடங்களில் இருக்குது. அருகில் உள்ள கால்நடை மருந்துகளில் நம்ம வந்து சிகிச்சை பெறலாம்.
1: இன்னும் ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இப்போது பிளாஸ்டிக் ஃப்ரீ நில்கிரீஸ் அப்படின்றது வந்து முனைப்போடு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பிளாஸ்டிக் ஃப்ரீ நில்கிரீஸ் அப்படின்றது பிளாஸ்டிக் எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்றது தான், மண்ணுக்கு மட்டுமில்லை மனிதனுக்கு மட்டுமில்லை கால்நடைகளுக்கும் அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக் எது இது வித்தியாசம் தெரியுது. ஆனால் சில கால்நடைகளுக்கு இப்போ அது பிளாஸ்டிக்கை கூட கண்டுபிடிக்குதோ என்னமோ தெரியல, ஆனால் சில கால்நடைகள் பச்சை நிறத்தில் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ருது. ஸோ இந்த மாதிரி அதை சாப்பிடும்போதோ இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: இல்லை சார், கால்நடைகள் வந்து நம்ம பிளாஸ்டிக் சாப்பிடக்கூடாது,
1: நிறைய பிளாஸ்டிக் சேர்ந்து வயிற்றில் தேங்கிச்சு அப்படின்னா இப்போ நம்மளாக இருந்தால் வலிக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்போது உங்களுக்கு அது
0: சார்? நானே வந்து 2-3 மாடுகளுக்கு வந்து வந்து நம்ம ரூமநாட்டமின்னு சொல்லுவோம், அது வயிற்றை கிழிச்சு நம்ம பிளாஸ்டிக் பேக்லாம் எடுத்துருக்கோம். ஆனால் கால்நடைகள் வந்து உண்மையிலேயே வந்து நிறைய கால்நடைகளுக்கு வந்து தெரியறதில்ல, அது பிளாஸ்டிக்கும் சேர்த்து தான் சாப்பிடும்.
1: ஆனால் மனிதர்கள் கழிச்சு அதை எடுக்கும்போது நீங்கள் அது மாதிரி நிறைய பார்த்துருக்குறீங்களா?
0: கண்டிப்பாங்க சார், அது இருந்திருக்கு இருந்திருக்கு. கால்நடை தான், கால்நடைகளுக்கு வந்து அவாய்ட் பண்ண தெரியாது, அது பிளாஸ்டிக்கும் சேர்த்து தான் சாப்பிடும். புல்லோட சேர்த்து
1: உள்ள அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
0: வயிற்றுல போயிடுச்சு ஜீரணம் ஆகாது, சாணி சிறிய போடாது, தீவன உட்கொள்ளாது, ரூமினேஷன் சொல்லுவோம், அசப்படாது.
1: அப்ப அதுக்கு என்ன
0: சார்? உண்மையிலே நிறைய பிளாஸ்டிக் சேர்ந்துச்சுன்னா நம்ம வயித்த கிழிச்சு தான் அதை எடுத்தாகணும். குறைவான இருந்ததுன்னா அது வந்து அது வெளியவே தெரியாது, அது அனிமல் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும். குறைவா இருந்ததுன்னா அது ஒரு வந்து உள்ளுக்குள்ள ஒரு உரமா இருந்துரும். ஆனால் நிறைய சேர்ந்துக்கிட்டே வரும்போது குமுலேட்டிவாக சேர்ந்து அதிகமாக வந்து உள்ள டம்ப் ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம ஆறறிவு படித்த மனுஷங்க தான் நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுவோம், மாடுங்களுக்கு பாவம் அது, அது வந்து தீவனத்தோடு சேர்த்து சாப்பிட்றோம், நம்ம தான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும்.
1: கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைய நேரத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் அந்த கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக நீங்கள் வழங்கப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், வீட்டு பிராணிகள் பாதுகாப்பு முதன்முதலுடைய செயல்பாடுகள், புதுசாக யாராவது இந்த மாதிரி ஐடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்ற சில டிப்ஸுங்களெல்லாம் கூட நீங்கள் கொடுத்தீங்க. அதாவது வரக்கூடிய நாட்களில் பட்ஜெட்டும் வந்துச்சுன்னா நீ இந்த செப்டம்பர் மாதத்தில் இதுக்கப்புறமா என்னென்ன திட்டங்களெல்லாம் வருது அப்படின்றதையும் உங்கள் கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக நீங்கள் அறிவிப்பு கொடுப்பீங்க. நிறைவாக நீங்கள் விவசாயிகளுக்கோ இல்லாத இந்த மாதிரி கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்?
0: இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த ஊட்டி எஃப்எம் அலுவலர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். விவசாயிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்னென்னா இப்போ

0: நேஷ்னல் டிஜிட்டல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விவசாயிகளுடைய ஆதார் எண் மொபைல் எண்ணை வந்து நம்ம வந்து பாரத் பசுதான் அப்படிங்கிற செயலியில் பதிவு செஞ்சுட்டு வரோம். நீங்கள் உங்களுடைய கால்நடைகளுடைய விவரங்களையும் உங்களுடைய ஆதார் எண் மொபைல் எண்ணையும் அந்த செயலியில் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அரசு கொடுக்குற திட்டங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். தடுப்பூசி தெரியாமல் தவறாமல் போட்டுக்கலாம், வேறு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே போல் கால்நடை காப்பீடு திட்டம் மூலமாக வந்து எதிர்காலத்தில் அனைத்து கால்நடைகளுக்கும் காப்பீடு செய்யும் வாய்ப்பு உள்ளது. அதற்கும் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து விவசாயிகளும் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து கால்நடை வளர்ப்பை மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக லாபகரமாக அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை விளக்கங்களை சொன்னது உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாகவும் நேரின் சார்பாகவும் நன்றி.
0: நன்றி சார்.
1: நேர்கள் இதுவரை கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வளர்ப்பு பிராணிகள், வீட்டு பிராணிகள் வளர்ப்பு, அதன் மூலமாக எப்படி வருமானம் பெறுவது, இதற்கான வழிமுறைகள் குறித்து உதகை அரசு கால்நடை முன்னிலை மருத்துவர் மற்றும் உதவி இயக்குனர் டாக்டர் கோபி அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஹலோவூட்டி நிகழ்ச்சி நிறைவேறியது. மீண்டும் ஹலோவூட்டி அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் நீங்கள் கேட்கலாம். எழுந்திருங்கள். ஊட்டி FM 101.8.

நேர்கள், இன்னைக்கு கேட்க போற நிகழ்ச்சியோட தலைப்பு ஜிகே குயிஸ் வித் க்ளூஸ். அதாவது இன்னைக்கு பொது அறிவு வினாக்கள் உங்களிடம் கேட்கப்படும் நேர்களே. அந்த வினாவுக்குரிய அந்த விடைக்கான க்ளூவும் உங்களுக்கு வந்து தரப்படும். அந்த க்ளூ வச்சு நீங்க விடைய சரியா சொல்லலாம், இல்ல க்ளூ வேண்டாம் நாங்கள் விடையே டைரக்டா சொல்றோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்ட்டு டைரக்டா நீங்க சொல்றதால இருந்தாலும் சொல்லலாம். இது எதிரும் புதிரும் வித் மீ ராஜி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அழைப்பு எண்கள் உள்ளூர் நேயர்களாயிருந்தால் 9344-90-101-8, வெளியூர் நேயர்கள் 9342-90-101-8 அப்படிங்கிற எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300-119-101-8 இந்த நம்பரிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த விடைகளை சொல்லலாம்.

நேர்களே, உங்களுக்கான முதல் பாடல், இந்த பாடலோடு நிகழ்ச்சியை துவங்கலாம். குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியோட முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர்ல பாலன் பேசுறேன்.
0: பாலன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்க?
0: எல்லாம் நலமா இருக்கோம் சார். என்ன ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு முதல் நேயரா வந்திருக்கீங்க. தயாரா இருக்கீங்க? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த கண்டத்தில் தீபாவளி பண்டிகையை மக்கள் அதிகமாக கொண்டாடுகிறார்கள்?
1: அஞ்சு கண்டத்துல எந்த கண்டம்?
0: ஆமா சார், ஆமா.
1: நாம் வசிக்கும் ஆசியா கண்டம்.
0: சூப்பர், க்ளூவே கேட்கல. நீங்க க்ளூ கேட்காமயே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார், உங்களுக்கான ஒரு கிளாப்
1: கொடுத்துடலாம்.
0: உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம், ஓகேங்களா?
1: நன்றி, நன்றி. மாதிரி நம்ம ஆசியாவில தான் இந்துக்கள் அதிகமா வசிக்கிறோம்.
0: ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இல்லைங்க,
1: சரியா தெரியல. திலகர் ஒரு அனுமானம் தான்.
0: சரி, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த நேயருக்கு
1: சரியான விட உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறேன்.
0: ஷோவை முழுமையா கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: நான் தென்பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் மணிகண்டன் சார். உருவாக்கியவர் யார்?
2: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கிறேங்க.
0: நினைக்கிறீங்களா? உண்மையே சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்களா?
2: அவங்களே தாங்க, அவங்களே தான்.
0: ஷியோரா?
2: ஆமாங்க.
0: ஓகே, கிளாப் கொடுத்துடலாமா?
2: பறக்கும் விதங்களா இல்ல ஊர்வனங்களா?
0: இல்ல இல்ல, பாலூட்டி வகையை சேர்ந்தது. க்ளூ குடுக்கலாமா? இல்ல க்ளூ வேணுமா இல்ல கெஸ் பண்றீங்களா?
2: இல்ல கெஸ் பண்றேன். பாலூட்டினா சொல்லுங்க, ஏதோ ஒன்னு கெஸ் பண்றேன்.
0: சரி, காட்டுக்கு ராஜா.

0: எனக்கே
1: ஆச்சரியமா தான் பாத்துக்கோங்களே.
0: காட்டுக்கு ராஜா கதை, நான் வந்து பாலூட்டினா வேற மாதிரி நினைச்சேன், இல்லன்னா கொசுக்கா இருக்கும்னு
1: நினைச்சேன்.
0: ஆனா ராஜாக்கு காட்டுக்கு ராஜாக்கு இதயம் சின்னதா இருக்குங்களா?
1: ஆமா,
0: சரி சரிங்க.
1: காட்டு விலங்குன்னு கூட சொல்லிருக்கலாம், ஒருவேளை நீங்க அப்ப கெஸ் பண்ணிருந்திருப்பீங்க.
0: ஆமாங்க.
1: சரி ஓகே, அடுத்த கேள்வி கேட்கலாமா? ட்ரை பண்றீங்களா?
0: கேளுங்க, ட்ரை பண்ணலாங்க.
1: டூத் பிரஷ் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது?
0: டூத் பிரஷ் ஏதாவது கொடுங்க கண்டம்.
1: க்ளூவா, நம்ம வந்து அவங்கள வந்து புத்திசாலிகள், புத்திசாலி நாடு, இவங்க அதிகமா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்.
0: ஐரோப்பிய கண்டத்துல இருக்குன்னு
1: நினைக்கிறேன். இல்லைங்க. ஓகே, நீங்க அப்படியே கெஸ் பண்ணிட்டே இருங்க.
0: அடுத்து கெஸ் பண்ணிக்கலாம், அடுத்து நான் இருக்க கொடுக்கலாம்.
1: ஓகே. வணக்கம், எதிரும் புதிரும்.
2: வணக்கம், கோவில் துரைமுருகன்.
1: ஓகே சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்களே நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம்?
2: ஜப்பான்.
1: ஜப்பான் இல்லைங்க. அடுத்தது அப்படியே கொஞ்சம் ரிலேட்டடா வாங்க, கொஞ்சம் அப்படியே கெஸ் பண்ணுங்க. ஜப்பானுக்கு கொஞ்சம் ரிலேட்டடா அப்படியே வாங்களேன்.
2: சீனா.
1: ஓகே, கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, சீனால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1498 கண்டுபிடிக்கப்பட்டது, சரிங்களா? ஓகே, எனிவே உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, இன்னொரு கேள்வி உங்களுக்கு, ட்ரை பண்றீங்களா? குஜராத்தின் புகழ்பெற்ற நடனத்தின் பெயர் என்ன? குஜராத்தோட புகழ்பெற்ற நடனத்தின் பெயர் என்ன? இது தமிழ் படத்துல ஒரு சூப்பரான பாட்டோட இதுவாகவும் தொடக்க இதுவாகவும் வரும். அந்த இந்த நடனத்தை வச்சே ஒரு பாட்டு இருக்கு நம்ம தமிழ் படத்துல, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, அடிக்கடி நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஞாபகம் இல்ல. சரி அப்படியே கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நேயர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஜி கே வித் க்ளூஸ், அதாவது புதறிவு வினா விடைக்கான அந்த க்ளூவும் கொடுப்போம். அந்த க்ளூ வச்சு நீங்க விடையை கண்டுபிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் டைரக்டாகவும் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். இந்த குஜராத்தின் புகழ்பெற்ற நடனத்தின் பெயர் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாடலுக்கு பிறகு உங்களை தொடர்பு கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட், ODFM 101.8 எதிரும் புதிரும்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பொது அறிவு வினாக்கள், அதற்கான க்ளூ, அந்த விடைக்கான க்ளூவும் நம்ம கொடுக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த நேயர் சொல்ல போறாரான்னு கேட்டலாம். ஹலோ, பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், குஜராத்தின் புகழ்பெற்ற நடனத்தின் பெயர். அதுக்கு வந்து நீங்க, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தாண்டி ஆட்டம் விடையோட வந்திருக்கீங்க. யார் நீங்க, பேர் சொல்லுங்க மேம். பாருங்க, பேர் ஊர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சரை சொல்லிட்டீங்க. ஓகே மேம், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி சொல்லிடலாமா? ஒரு ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? நாடாளுமன்றத்தின் பெயர் கொஞ்சம் யோசிங்க மேம். க்ளூ கொடுக்கலாம். இது வந்து நம்ம இப்ப உடலை வந்து கட்டுப்பாடா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம், அது ஒரு வார்த்தை. கரெக்டான எடுத்துக்கோங்க, உணவு முறை வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை. ஷியூரா தெரியுமா? கொத்து மதிப்பா சொல்றீங்களா? அப்ப கிளாப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, சரியா சொல்லிருக்கீங்க மேம். தேங்க்யூ சோ மச். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: எடக்காடுங்களா?
1: ஆமாங்க, எடக்காடு ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் சார், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க மேடம், நிகழ்ச்சியில கேட்டு இருக்க பாடலும் நல்லா இருக்குங்க.
0: தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? ரெடியா இருக்கீங்களா? பூச்சிகளில் வேகமாக பறக்கக்கூடிய பூச்சி எது? இது மழைக்காலங்கள்ல வரும், இதுக்கான க்ளூ.
1: மழைக்காலங்கள்,
0: மழை, ஆமா மழை பெய்யறப்போ இந்த பூச்சி அதிகமா பறந்துகிட்டு இருக்கும்.

0: நிறைய பறந்துகிட்டு இருக்கும்.
1: ஈசலி.
0: அதுக்கு இன்னொரு பேரு?
1: அதுக்கு இன்னொரு பேரு வந்து
0: தும்பி. தும்பி தும்பி
1: தும்பி
0: தும்பி பறக்குதுன்னு சொல்லுவோம்ல. மயோபியா அப்படிங்கிற நோய் மனிதன்ல எந்த உறுப்பை பாதிக்குது? மயோபியா. இல்ல இல்லங்க, க்ளூ கொடுக்கலாமா? இது இல்லாட்டி மனிதனுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்க உதவுது. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். ஹலோ. ஓகே, இன்னொரு நேர் கூட லைனில் வந்தாங்க. உங்கள் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே இருந்துங்க?
2: நாகர்கோவில்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். ஏன் பேசலாமா வேண்டாமான்ற மாதிரி தயங்கி தயங்கி, என்ன ஒரு தயக்கம் உங்களுக்கு?
2: தயக்கம் இல்லை,
0: கொஞ்சம் மயக்கமா? மலட்டுத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டதே இல்லையா நீங்க? குழந்தை இல்லாதவங்க இந்த பழத்தை சாப்பிடுவாங்க. இது வந்து பர்லியார் இந்த மாதிரி பழ பண்ணைகள்ல கிடைக்கும். அது மெயினா பர்லியார்ல கிடைக்கும் இந்த படம். அப்படியா, இந்த தோட்டக்கலை பண்ணை அந்த மாதிரி இடங்கள்ல இந்த படம் கிடைக்கும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான படம். சரி, ஓகே, அடுத்த கேள்வி. இல்ல இல்லைங்க. ஓகே, அடுத்த கேள்வி கேக்குறேன், ட்ரை பண்ணுங்க. என்ன கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? ஓகே, உடலின் மெல்லிய சருமம் எது
2: கேள்வி கேக்குறேன்.
0: வைட்டமின் டி குறைவால் சிறுவர்களுக்கு ஏற்படும் எலும்பு நோய், இது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல சார், இந்த வைட்டமின் டி குறைவினால வர்றது. சரி, அப்படியே கெஸ் பண்ணுங்க, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். நேயர்களே, இந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்ச நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்கள் 9344-909-1018. உள்ளூர் நேயர்களாயிருந்தால் வெளியூர் நேயர்கள் 9342-909-1018. புதிய நேயர்கள் 8300-0019-1018 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். கேள்வி இதுதான், வைட்டமின் டி குறைவால் சிறுவர்களுக்கு ஏற்படும் எலும்பு நோய் தெரிஞ்சவங்க நீங்க சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட்.

0: குழந்தைங்களுக்கு வர நோய் வந்து எலும்பு நோய் வந்து பிள்ளைவாதம்.
1: ரிக்கெட்ஸ், ரிக்கெட்ஸ் சார், வைட்டமின் டி குறைவுனால கேட்டேன் நான். இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? அன்புக்கு அடையாளமா அவங்களதான் சொல்லுவாங்க. அன்புக்கு அடையாளமா அவங்களதான் சொல்லுவோம்.
0: கொஞ்சம்
1: அதுதான், இதுதான் க்ளூவே. அன்பு கடையாளமா அவங்க அவங்களதான் சொல்லுவோம். அந்த கைண்ட்னஸ்
0: மதர் திரேசா.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கப்படி பகுதியிலிருந்து
1: சந்திரசேகர் பேசுறேன். ரெடியா? முதல் பன்னாட்டு விமான நிறுவனம் எது?
2: பன்னாட்டு
1: நம்ம பாய் சொல்லுவோம், அதுக்கு ஒரு ஒரு வார்த்தை வரும்ல.
2: நிறுவப்பட்டது.
1: நெதர்லாந்தோட தேசிய சின்னம் எதுன்னு தெரியுமா? நெதர்லாந்துடைய தேசிய சின்னம்
2: இது பூவா மேம்?
1: இல்லைங்க, அது வந்து ஒரு விலங்கு.
2: விலங்கு யூனிகார்ன் அதா மேம்?
1: யூனிகார்ன் இல்ல, என்ன சொல்லலாம், இது சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே.
2: சொல்லுங்க மேம், பரவாயில்ல, கண்டுபிடிக்கிறேன்.
1: ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூவா தான் இருக்கும். வேற எப்படி சொல்றது, இது அந்த மிருகத்துல வந்து கொஞ்சம் கெத்தான ஒரு மிருகம் சொல்லலாம். விலங்கு, காட்டு விலங்கு. ஓகே, கரெக்டா
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: சொல்லிருக்க கூடாது, அப்ப என் மேலதான் மிஸ்டேக் இருக்கு.
2: இல்ல மேம், உங்களுக்கு கரெக்ட் இப்படிதான் க்ளூ கொடுக்கணும்,
1: அப்பதான் கண்டுபிடிக்க முடியும்.
2: கண்டுபிடிச்சு கை தட்டு வாங்க முடியும்.
1: சரி, ஓகே, அடுத்து ஒரே ஒரு தமிழ் ஒரு கேள்வி கேட்கிறேன்
2: உங்களுக்கு.
1: குறிஞ்சி பாட்டு யாரால் எழுதப்பட்டது?
2: குறிஞ்சி பாட்டு இல்ல மேம், நீங்க சொன்னீங்க கபிலரான்னு கேட்க கூடாது அப்படின்னு. கபிலரை தான் இருக்க முடியும், அதனால தான் மேம் அப்படி சொல்றாங்கன்னு
1: கண்டுபிடிச்சேன். இதுவே க்ளூவாக்கிட்டீங்களா?
2: அதேதான்.
1: சரி, ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச்
2: மேம், ரொம்ப ஹாப்பி மேம்.
1: நேர்களை தொடர்ந்து பேசலாம் அடுத்த பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட், ODFM 101.8 இது எதிரும் புதிரும்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

0: உதிரும். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன். யார், எங்க இருந்துங்க
1: மேடம்? அயன்ராஜ் ஃப்ரம் தூத்துக்குடி.
0: அயன்ராஜ்?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பரா வச்சிருக்கீங்க சார் பேரு. அயன் லேடி மாதிரி அயன்ராஜ். ஓ, அயர் அயலா? ஓகே ஓகே ஓகே ஓகே. அயன்
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்காங்க சார், எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார். சார், உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டுடலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: பிங் பாங் அப்படிங்கிற அழைக்கப்படுற விளையாட்டு எது? பிங் பாங், இல்லாட்டி பிங் பேங்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விளையாட்டு எது? க்ளூ வேணுமா?
1: க்ளூ கொடுங்க மேடம்.
0: க்ளூ வந்து டேபிள் அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்புடையது. அடுத்த ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு. முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இடை எது? செயற்கை இடை
1: நைலான்.
0: வைரத்துக்கு புகழ் பெற்ற இடம் எது?
2: தினகரன்
0: சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நலமா இருக்கேன் சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது எது?
2: செவ்வாய் மேடம்.
0: ஓகே, சூப்பர், கிளப் கொடுத்துடலாம்.
2: ஓகே மேடம். மேடம், வைரத்துக்கு பேர் போன சொல்லுங்களா?
0: அது சொல்லலாம்.
2: கோஹினூர் வைரம், சரிங்களா மேடம்?
0: இல்ல சார், புகழ்பெற்ற இடம், அதாவது நாடு, நாடுகள்ல ஒண்ணு.
2: தாய்லாந்தா இருக்குமா மேடம்? தாய்லாந்தா இருக்குமா?
0: இல்ல, கெஸ் பண்ணுங்களேன். சரி, சவுத் அப்படிங்கிற வார்த்தை வரும் அதுக்கு முன்னாடி, அந்த நாடுக்கு முன்னாடி.

0: 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். அடுத்த நேயர் யார் என்ன சொல்ல போறேன்னு கேட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்விக்கு விடை சொல்லலை ஒருத்தவங்க, அது உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம், பனியால் சூழப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் வந்து அண்டார்டிகா பாலைவனம் அப்படின்னு கொலுமங்கொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கார். அவருக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாக ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: பிரமிளா மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேம்.
1: இடையில பஃபர் ஆயிட்டுங்க மேடம், அந்த வைரம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தானே?
0: ஆமா மேம், ஆமா. அது சொல்லலையோ?
1: அதுக்கு பிறகு வரல.
0: இல்ல இல்ல, சவுத் உங்களுக்கு
1: இணையத்துல வந்து பஃபர் ஆயிடுச்சு.
0: அப்படியா? சரி, ஓகே ஓகே மேம்.
1: நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அண்டார்டிகா சொன்னீங்களா மேடம்?
0: இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று
1: அழைக்கப்படுபவர்
0: அம்பேத்கர் அவர்கள். ஓகே, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்கணும் போல இருக்கேன்.
1: லாஸ்ட் கலர் கொஞ்சம் ஈஸியாவே கேளுங்க.
0: ஓ, லாஸ்ட் கலர் கன்செஷன் கேக்குறீங்க. ஓகே ஓகே. உலகின் மிகப்பெரிய தீவு எதுங்க?
1: கிரீன்லாந்து.
0: எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்னதான் பண்றது போங்க. சரி, கடினமான கேள்வி, என்ன பண்றது, உங்களை எப்படி கேட்கலாம்? ஓகே, வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம்
1: அண்டார்டிகா.
0: ஆஹா, சரி, ஓகே மேம், உங்களுக்கான க்வெஸ்சன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பாடல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நேரம் 4:56 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நேர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப சந்தோஷமா, எக்ஸைட்டிங்கா வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப கியூரியாசிட்டியோட அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ஆவலா, மனசு நிறைவாக இருந்தது அவங்க பேசினது எல்லாமே. நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு நிறைய ஆன்சர்ஸ் சொன்னாங்க. க்ளூவே இல்லாமல் கூட ஆன்சர்ஸ்லாம் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அந்த நேயர்களுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி, ஸ்டேடியோன்ட்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவைக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலஸ், சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 5:02.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் பழைய திரைப்பட பாடல்கள் நேஸ்ட்ரோ ஸ்பெஷல் இன்றைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் பாடியுள்ள இசையமைப்பில் வெளியான பாடல்களை தான் கேட்க போறீங்க. இணைந்தர்கள் ஊட்டி FM 101.8.

0: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
1: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

நேரம் 5:09. வாடாமலர் நிகழ்ச்சியில் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் விஸ்வநாதன் பாடியுள்ள பாடல்கள், இசையமைத்து இசையில் வெளியான பாடல்கள் தான்.

0: காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: 한단아, 야박한 눈치리 완다디 난반이 난반이 난반이
1: 한단아, 야박한

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி, நிகழ்ச்சி நிரல்

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: தொடர்கிறது நிகழ்ச்சி நிரல். என்று மாலை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலோ படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் என்று, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மகாகனி மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர்விருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும். இனி நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருள்சை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரியில் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மனைவி PM சஹானா வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குணம் குறித்து மருத்துவர் பால் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைக்கானம் நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நல்கிரீஸ், 7:25 புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நபாத் சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பள்ளவம் புதின தொடர், நிறைவாக ஞானமுதம் வழங்குவர் மனவளக்கலை சுதா. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 டிரைவ் டைம் பீச், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:15 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு விமர்சனங்கள் நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கிறதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கிக்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மில்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்காலம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமணி நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி, 4:00 எதிரும் புதிதும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலு படுகொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் என்று, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடகமலர், 10:00 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில்

0: நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவிக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவிக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவிக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவர மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14 தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்கிறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண்ணு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீக தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9 தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட

0: பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: நேரம் 6:40 நிமிடம் 30 நொடி. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில்

0: நேரம் 6:41, ஊட்டி எஃப்எம் 101.8 பெட்டது கம்லோ கேட்கும்
1: போலீஸ்.
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றம்

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நாக்குப்பட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி எஃப்எம் 101.8 ஜனகு சந்தித்து 6:41 இஜுமணி கட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் தொகை கேட்டுண்டிதா. இது பெட்டத கமலு எம்ப தலைப்பு தொகை பப்பா படுகுமழி பாடல். இதோ இந்துன ஜனதொகை நிகழாய் ஈக்கதை. பட்டுன சேலைய கட்டிலே நீ பசுந்தனே, உட்டுன காத்தினே நின கத்துக தாலிக நான் எந்த கட்டினே. முத்துன முகவோ நீ, முல்லையா நெகையோ நீ. நின்ன முத்தன முகதை ஆக்குவ நெகைய ஆ முல்லவும் ஆக்கடதேந்தேகி முல்லவு கூட தன்ன நெகையை கம்பேர் மாடுவா ஈ கதையா நங்க ஈக கேப்போம்.

0: நாங்க என்னகிட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலும் படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தித்து ஆறு நலவத்துக்கு ஊட்டி எஃப்எம்னு டியூன் பண்ணுறது மாதிரியே போயிடுவி. நீங்கள் காய் படுக்காது நீங்கள் தேடி பண்ணுறா நீங்கள் ஊட்டி எஃப்எம் தோகை மறுச்சு நீங்கள் நாயக சந்து இதே ஜாம தொகை சந்திச்சினேன்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும் பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும் அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூரில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1,000 கோடி ரூபாயும், பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைப்பதற்காக முதல்கட்டமாக 300 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சியில் 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டிலேயே பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும் சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் எரிசக்தி உற்பத்தி செய்யும் வகையிலும், சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டு சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் சென்னை உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளிலும் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பாதுகாப்பான சாலைகள், நடைபாதைகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும், மக்கள் இயக்கமாக 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருச்சி, திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்கள் அமைப்பதுடன் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள பள்ளிகளில் 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும், சென்னை மாநகராட்சியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிதம்பரம் நகரில் நடைபெறும் அருள்மிகு தில்லை நடராஜர் திருத்தேர் விழாவை சிறப்பாக நடத்திடவும், பக்தர்கள் இடையூறு ஏதுமின்றி சாமி தரிசனம் செய்யவும், 4 ரத வீதிகளில் குடிநீர், பாதாள சாக்கடை, மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளை தரைக்கடியில் கொண்டு சென்று வீதிகளை நவீன முறையில் சீரமைப்பதற்குரிய பணிகள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும், கடலூரில் புனித டேவிட் கோட்டை முதல் வெள்ளி கடற்கரை வரை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும் என்றும், 50 கோடி ரூபாய் செலவில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி அழகுபடுத்தப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இம்மாதம் 15ஆம் தேதி முதல் இதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 2021 முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரையில் முந்தைய ஆட்சியின்போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் இன்று பேரவையில் வெளியிட்டார். ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் இந்த அரசு மனிதநேய அடிப்படையிலும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையிலும் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த அரசு உறுதியாக நிற்கும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் இன்று பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்கள் விபத்தினால் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறினார். அம்பத்தூர் பால் பண்ணை 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் ஆரம்ப நிலை ஆவின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வெளியிட்டார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்ட புதிய அறிவிப்பில், கடலில் மீன்பிடிக்கும்போது காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தினசரி உதவித்தொகை 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அதிநவீன மீன் சந்தை அமைக்கப்படும், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு விடுவிக்கப்பட்டும் மீட்க இயலாத படகுகளின் உரிமையாளர்களுக்கு 1,86,00,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அணுகுச்சாலையை பாதுகாக்க பழைய கல் சுவர் சீரமைக்கப்பட்டு புதிய கல் சுவர் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை ஒன்று புதிதாக அமைக்கப்படும் என்றும், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3 ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் திருமதி கமலி இன்று தமது துறை தொடர்பான மானிய கோரிக்கையினை தாக்கல் செய்து குறிப்பிட்டார். தேனி நகரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 120 மாணவிகள் தங்கும் பிரத்யேக விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய

0: நடவடிக்கை மீதான விவாதங்களில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், திரு இளங்கோ திமுக, திரு விஜயகுமார், டாக்டர் எம் எஸ் ரவி, திரு திலீப், திரு செந்தில்குமார் தாவேக்கர், திரு வேல் அழகன், திரு ராஜசேகர், திரு ராகேஷ் அஇஅதிமுக ஆகியோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த போது திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த ஆசனத்தில் பெண் தலைவர் ஒருவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறிய போது அவை உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்றனர். பின்னர் அவைக்கு வருகை தந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களும் மாற்றுத் தலைவர் சிறப்பாக செயல்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்களை பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்த்தும் செயல் தொடரும் என்றார். பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வட்டார மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்குவதற்காக போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பாம்புக்கடிக்கு எங்கெல்லாம் அவசர சிகிச்சை அளிக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். பாம்புக்கடி தொடர்பான பிரச்சினை குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து பல்வேறு பகுதிகளில் பாம்புக்கடிக்கு மக்கள் ஆளாவதை பார்க்கும்போது நாகதோஷம் உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது, எனவே அமைச்சர் நாகதோஷ நிவர்த்திக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்றார். அப்போது அவையில் சிரிப்பலை எழுந்தது. அதற்கு பதிலளித்த டாக்டர் அருண்ராஜ், தோஷம் கழிப்பது, பில்லி சூனியம் இவற்றிலெல்லாம் இந்த அரசுக்கு நம்பிக்கை இல்லை, அறிவியல் பூர்வமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், உறுப்பினர்கள் விரும்பினால் அவரவர் பகுதிகளில் நாகதோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். நாகதோஷத்தை விட தற்போது ஜலதோஷம்தான் அதிகரித்து வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி எழுந்து, ஆம் உண்மைதான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேருவுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, அதனை நிவர்த்திக்க வேண்டும் என்ற போது மீண்டும் அவையில் பலத்த சிரிப்பலை எழுந்தது. மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடனும் கலகலப்பாகவும் நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற அனைத்து துறை அரசு தலைமை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைத்தல் மற்றும் அதனை அப்புறப்படுத்துதல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும், அதிவேகத்தில் வாகனங்களை இயக்காமல் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதமான வேகத்தில் தங்களது வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உரிய சாலை விதிகளை பின்பற்றும் போது சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியும். போக்குவரத்து துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதோடு விபத்தில்லா தருமபுரி என்ற நிலையை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். விபத்துக்களை தவிர்க்க அபாயகரமான வளைவுகள், போதிய வெளிச்சம் இல்லாத பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் வேக தடைகள், எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்வது மற்றும் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது போன்ற தொடர்ச்சியான சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்குரிய பகுதிகளில் தாமதமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் சமூக அமைதியை காக்கவும் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் போது அவர்கள்

0: வரவேற்கும் விதமாக மேலும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் அதாவது பேனர்கள் பொது இடங்களில் வைப்பதால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களை காப்பதற்கும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவுபெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அண்மையில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மு வெங்கடேசன் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், எண்ணெய் வித்து பயிர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல் விளக்கம் என விரிவாக பேசினார். இணை பேராசிரியர் முனைவர் க இந்துமதி காய்கறிகள் மற்றும் பல பயிர்களின் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் பிழியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 பண்ணை மகளிர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மா வெண்ணிலா தெரிவித்தார்.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும்.

0: வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவை தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டிச் சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: வெள்ளத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000-க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங் ஹாய் சிங் சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஊட்டி எஃப்எம் 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
2: நாம் குபிட்டன ஜனலாக நமஸ்காரம். நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. பட்டாணி நடவு செய்துள்ள விவசாயிகளை பட்டாணி பயிரில் உசேரியம் வாழல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாக்சிம் ஒரு லிட்டர் ஒரு கிலோவுக்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நீர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைட் 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். முள்ளங்கி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, கடுகு செடியை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஏக்கருக்கு 250 கிலோ இடுதல்,

பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் ஒரு 8-5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். முட்டை கொசு நடவு செய்துள்ள விவசாயிகளே, முட்டை கொசு பயிரில் கருப்பு அழுகல் நோய் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கலாம். பூண்டு நடவு செய்துள்ள விவசாயிகளே, ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மையை பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலை புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மேங்கோசெஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி
2: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டுல மகாகனி மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறை, அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியம். ஏறக்குறைய இந்த தகவல் களஞ்சியத்தில் பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம தடிமரம் சார்ந்த மரங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். தடிமரத்தினுடைய தேவை இதை பற்றியெல்லாம் நம்ம பல எபிசோடில் பார்த்துட்டோம். அடுத்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம தேக்கு மரம், தடிமரங்களின் அரசன் தேக்கு, இதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா, தடிமரங்கள்லேயே இன்னைக்கு எல்லாராலையும்

கிளாண்டிஃபோலியோலா, நாலு ரகம். இதுல இந்த மாதிரி அதுல ரெண்டு, இதுல நாலு, ஏறக்குறைய இந்த ஆறு வகையான மரங்களும் ஐவரன்சிஸ் தவிர மிச்சம் இந்த ஐந்து வகையான மரங்கள் ஸ்வீட்டினியா மேக்ரோஃபில்லா, ஸ்வீட்டினியா மகாகனி, காயா செனகலன்சிஸ், காயா அந்தோத்திகா, காயா கிளாண்டிஃபோலியோலா, இந்த ஐந்து மரங்களுமே இந்தியாவில் பல்வேறு விதமான மக்களால் வளர்க்கப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி என்ன இந்த மரத்தோட சாராம்சம் என்ன, ஏன் இந்த மரம் வந்து, ஆனா இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா மகாகனி மரம் இந்தியாவை தாயமாக கொண்ட மரம் அல்ல, இது அறிமுகப்படுத்தப்பட்ட மரம். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட மரம் என்னாச்சுன்னா இட் ஹாஸ் பிகம் நேச்சுரலைஸ்ட், இயற்கையாகவே இது இந்திய டிராபிக்கல் கண்ட்ரினால இந்த வெப்பமண்டல காடுகள்னால என்ன ஆகும், இயற்கையாகவே இது வந்து நம்முடைய சுற்றுச்சூழலோட இணைந்து இயற்கையாகவே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு, நேச்சுரலைசேஷன் அழைப்பார்கள். அந்த மாதிரி மரங்கள் குறிப்பாக இந்த ஸ்வீட்டினியா மேக்ரோஃபில்லாவும் ஸ்வீட்டினியா மகாகனியும் இந்த இரண்டுமே இயற்கையாகவே நேச்சுரலைஸ் ஆயிடுச்சு. மற்ற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அறிமுகப்படுத்தப்படுது, 40 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த காயா செனகலென்சிஸ், காயா அந்தோத்திகா, காயா கிளாண்டிஃபோலியோலா. அது காயா செனகலென்சிஸ் பார்த்தீங்கன்னா 1980களிலேயே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பல்ல அறிமுகப்படுத்துச்சு. ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விதமான ஆராய்ச்சியில் பண்ணி இப்போ அதுலேயே ஒரு காயா செனகலென்சிஸ்ல MTP1 என்ற ரகத்தை கூட நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன் சொல்றேன்னா இந்த மகாகனி மரங்கள் இன்று வந்து தேவை. ஏன்னா உங்களுக்கு இருக்க சொல்லியிருக்கேன், தனி மரங்களை பொறுத்தளவு தேக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தேக்கின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதனுடைய காஸ்ட்லி, காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கிறதுனால, ரெண்டாவது இந்த சில குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், சில குவாலிட்டி தேவைகள் இருக்கும். கலர்ஃபுல்லான மரங்கள், எனக்கு டைனிங் டேபிளே கலர்ஃபுல்லாக இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும், தேக்கு மாதிரி எல்லோ தேவையில்லை, ரெட் கலரில் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், ஸ்பெஷாலிட்டி பர்பஸஸ், நல்ல மீடியம் டென்சிட்டி வுட்டு, நல்ல வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் உள்ள மரம் தான் இந்த மகாகனி. அதனால தான் இந்த மகாகனி மரம் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஆல்மோஸ்ட் தேவைகள் கூடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நிறைய வளர்க்கப்பட்டு வருகிறது. அந்த வளர்ப்பு முறைகள் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால தான் அந்த வளர்ப்பு முறைகள் எப்படி இந்த மரத்தை எப்படி வளர்த்து செல்ல முடியும், அதன் மூலமாக எப்படி நம்ம தடிமரம் சார்ந்த வேளாண்காலிகள் மூலமாக நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும், அதை பற்றி தான் இந்த எபிசோடில் தகவல் களஞ்சியத்தில் இந்த மகாகனி மரங்களை பற்றிய தொகுப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த மரம் எந்த நாட்டை தாயகமாக கொண்டது, மகாகனின்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் மெயினாக, குறிப்பாக பிரேசில் ஆரம்பித்து நம்ம கொலம்பியா, பிரேசில், பெரு, மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகள்லாம் இது இயற்கையாகவே வளர்ந்த மரம். இங்கிருந்து தான் விதைகள் ஆகட்டும், இல்லை செடிகள் ஆகட்டும், மற்ற நாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த சொல்லிட்டு இப்போ டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்க உலகத்தில் அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மகாகனி மரங்களை பார்க்கலாம். குறிப்பாக வந்து ஏசியன் ரீஜியன், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதனால் இது வந்து தென் அமெரிக்க நாட்டை வந்து தாயமாக கொண்ட மரம், அது வந்து அங்கேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த மரத்தை பற்றி பார்த்துட்டோம், இந்த மரங்களில் ஐந்து வகையான வகைகள் உண்டு. அந்த வகைகளில் பெருஇலை மகாகனி ஸ்வீட்டினியா மேக்ரோஃபில்லா, சிறுஇலை மகாகனி ஸ்வீட்டினியா மகாகனி, ஆப்பிரிக்கன் மகாகனியில் மூன்று ரகங்கள் வரும், ஒன்று காயா செனகலென்சிஸ், இரண்டாவது காயா அந்தோத்திகா, மூன்றாவது காயா கிளாண்டிஃபோலியோலா. இந்த மரங்கள்லாம் வளர்ப்பதற்கு நாட்டுகள்லாம் இருக்கா, எல்லா இடத்துலையும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரம் என்ன மாதிரி இடத்துல வரும், இங்கேயும் எதுவும் வந்து தடிமரம் என்றாலே இந்த வெல் ட்ரெயின்டு சாயில், எங்கு நீர்ப்பாசனம் கரெக்டாக வடிகால் வசதி இருக்கோ, வடிகால் வசதி கூடிய உள்ள மரங்கள் இருக்கோ, அப்போ என்ன ஆகும், நல்ல போரஸ் சாயில், நல்ல அலுவியம் சாயில், நல்ல ஃபெர்டைல் சாயில், நல்ல டீப் சாயில், அது செம்மண்ணாக இருக்கலாம், லேட்ரைட் சாயிலாக இருக்கலாம், சாண்டி சாயிலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, ரிவர் பேசினாக இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் இந்த குவாலிட்டி இருக்கணும், டீப் சாயிலாக இருக்கணும், அலுவியலாக இருக்கணும், ஃபெர்டைலாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும், இந்த மரம் நன்கு உயரமாக வளர்ந்து அந்த உயரமாக வளரும் பட்சத்தில் இந்த தடிமரத்திற்கு தேவையான நீள அகல உள்ள சுற்றளவு உள்ள மரங்கள் பெறப்பட்டு இதன் மூலமாக பெறக்கூடிய வருமானம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரினால தான் இந்த மகாகனி மரங்களை பற்றி பார்க்கணும். இந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வுட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வுட் இருக்கும், ஒன்று வந்து சாப் வுட், ரெண்டாவது ஹாட் வுட். ஹாட் வுட் தான் கடின வுட், அதுதான் இந்த சென்ட்ரல் வுட் இருக்கும், கோர் வுட் சென்ட்ரல். அந்த சென்ட்ரல் வுட் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர் இருக்கும், சில டைம்ல பிங்கிஷ் கலர் இருக்கும். இந்த ரெட்டிஷ் பிங்கிஷ் தான் வந்து அட்ராக்ஷனே. இந்த ஷாப் வுட் சுற்றி இருக்கிற வுட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், லைட் எல்லோ, ஒயிட்டிஷ் டு எல்லோயிஷ் இருக்கும். இந்த ரெட்டிஷ் தான் என்ன ஆகும், அட்ராக்டிவ் அப்பியரன்சஸ், ஸ்பெஷாலிட்டி வுட். இன்ஃபேக்ட் முதல்ல வந்து வுட்டுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாகனி சார்ந்த பிளைவுட் வந்தாச்சு, ஸ்பெஷாலிட்டி பிளைவுட், இன்டீரியர் பிளைவுட் அண்ட் எக்ஸ்டீரியர் பிளைவுட். இது எதுக்கு காரணம் என்ன, இந்த மகாகனி மூலமாக செய்யக்கூடிய இந்த ஃபர்னிச்சர்ஸ் இருக்குல்ல, இந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மரம் செய்யக்கூடிய

வல்லுநர்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பினிஷிங் குவாலிட்டிஸ் தேக்கில் லாஸ்டம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். தேக்கு அளவுக்கு டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி உள்ள மரம் இந்த மகாகனி மரம். அதனால தான் என்னன்னா இட் பாலிசஸ், என்னென்ன கொடுக்குறீங்களோ அட்ராக்டிவ்ஸ் அந்த பாலிசஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக போகும். ரெண்டாவது கிராக்கிங் பெருசாக வராது, நன்கு வளர்ந்த மரம், நன்னு தெரிவு செய்யப்பட்ட ரகம், கிராக்கிங் வரவே வராது. இந்த மார்க்கிங்லாம் இருக்கும் சில டைங்களில், இந்த நாட்ஸ் இதெல்லாம் இதுவும் இந்த மரத்தில் வரவே வராது. அதனால தான் என்னாகும், இந்த கலருக்காகவும் வுட் ஒர்க்கிங் குவாலிட்டிக்காகவும் தேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு கார்பெண்டர்ஸ் ஆகட்டும், வீடு கட்டக்கூடிய நிறுவனங்கள் ஆகட்டும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களே இவர்களாகட்டும், இவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இறக்குறைய மகாகனி மரத்தை தான் செகண்டாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்டாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லார்ஜ் வால்யூமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 5 வகையிலையும் நல்ல அடர்த்தி வேரியேஷன்ஸ் இருக்குது. இதுலேயே ஹை டென்சிட்டி இருக்குது, மீடியம் டென்சிட்டி இருக்குது, லோ டென்சிட்டி இருக்குது. லோ டென்சிட்டினா ஒரு 500 kg, ஒரு கியூபிக் மீட்டர் மரம் இருந்துச்சுன்னா அதில் 500 kg தான் வெயிட் இருக்கும். அதே வந்து மீடியம் டென்சிட்டினா 500-750 kg இருக்கும். ஹெவி டென்சிட்டினா 750 kg, ஒரு கியூபிக் மீட்டர் மரம் 750 kg மேலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன, இந்த மரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 480-500 kg ஆரம்பிச்சு இறக்குறது 850 kg ஒரு கியூபிக் மீட்டருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது இதில் கிரைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கிரைன் இருக்கும், இன்டர்லாக்டு கிரைன் இருக்கும். ஸ்ட்ரெயிட் கிரைன் என்னாகும், அறுக்கிறதுக்கு நல்லா வரும். இன்டர்லாக்டு கிரைனாக இருக்கும், அறுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த ஃபிஷர்டு கிரைனாக இருக்கும், கிரைன் விட்டு விட்டு இருக்கிறனால என்னாகும், ஃப்ளவரி டைப் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். மரத்தை அறுத்திங்கனாலே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெளிநாட்டிலேருந்து வர மகாகனிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மரம் இருக்கும், 4 அடி 5 அடி 10 அடி சுற்றல் உள்ள மரம் வரும், பெரிய லாகாக இருக்கும். அந்த லாகெலாம் அறுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முகம் இருக்குல்ல, அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா கிரெயின் குவாலிட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் மகாகனி ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷனல் குவாலிட்டி. இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்லேருந்து வர மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடி சுற்றல் இருக்கும். மரத்தை அறுத்த உடனே அப்படியே ஃபர்னிச்சர் செஞ்சு போட்டலாம் மாதிரி நமக்கு ஒரு ஆர்சை உருவாக்கும். அப்படிப்பட்ட மரம் தான் இந்த மகாகனி மரம். இதில் 5 வகையான வகைகள் இருக்குது, ஒவ்வொரு வகைகளுக்கும் ஒரு இது இருக்கும். இந்த வாரம் நாம் பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த பெரு இலை மகாகனியை பற்றி தான் பார்க்குறோம். ஏன்னா ஸ்வைச்சினியா மேக்ரப்புல்லா அதிக அளவில் எல்லாராலும் வளர்க்கப்படக்கூடிய மரம். இந்த மரம் வந்து எப்படின்னா 2 விதமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒன்று வந்து விதை மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது, இரண்டு இன்றைக்கு குளோனிங் முறையில் குறிப்பாக வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் யார் வேணாலும் இந்த தகவலை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்கும் நான் சொல்வது, ஒரு முறையினாலும் வனக்கல்லூரிக்கு விஜயம் செய்து இந்த குளோன் பேங்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம வாங்கக்கூடிய ரகம் வந்து நல்ல ரகமாக இருக்க வேண்டும், வேகமாக வளரக்கூடிய ரகமாக இருக்க வேண்டும், நல்ல பருமன் கொடுக்கக்கூடிய ரகமாக இருக்க வேண்டும், நல்ல உட்குவாலிட்டி ரகமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் வரணும் என்னாகும், தேர்வு செய்யப்பட்ட மரங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த என்ன பண்ணுறோம், முதல் மூலமாக தான் இன்றைக்கு முடிக்க நிறைய மகாகனி 70-80% விதை மூலமாக தான் உற்பத்தி செய்யப்படுறது, குறிப்பாக பெரிய இல்லை ஸ்வைட்டினியா மேக்ரஃபுல்லா. ஏன் இந்த ஸ்வைட்டினியா மேக்ரஃபுல்லானா இருக்கிற மகாகனியில் இது கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியது. அதனால தான் இந்த மரத்தை பற்றி பார்க்கணும். இது வந்து காய் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், பெரிய பழம் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். அப்போ என்னாகும், இந்த காயெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சிங்கன்னா இந்த வெயில் என்னாகும், காய் அப்படியே உடஞ்சி உள்ளே இருக்க விதைகளும் அப்படியே பறக்கும். இந்த விதையில பார்த்தீங்கன்னா விங்டு சீட்ஸ்லாம் இருக்கும். அப்போ என்ன, அந்த விதையை பூரா எடுத்து விங்டு சீட்ஸ் இருக்குல்ல, அந்த விங் இறகு இருக்குல்ல, அதை பூரா உடச்சிட்டு இந்த விதையை அப்படியே மேட்டுப்பாத்தி, நான் ஏற்கனவே போன தடவை சொல்லப்பட 45 cm தேக்குக்கு போனேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி மேட்டுப்பாத்தி இருந்தால் போதும், 1 அடி 15-30 cm மேட்டுப்பாத்தி இருந்தால் போதும். அந்த மேட்டுப்பாத்தியில் விதையெல்லாம் தூவி விட்டு இதுக்கு மேலே மணலில் மட்டும் லைட்டாக தூவி விட்டு டெய்லி தண்ணி விட்டிங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு அப்புறமே முளைப்புத்திறன் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 60 நாட்களில் எல்லா முளைப்புத்திறனும் வந்து ஒரு 70-80% முளைப்புத்திறன் இருக்கும். அப்படி முளைத்ததுக்கப்புறம் 2 நோடு உள்ள நாற்றங்காலை, அந்த சிறு நாற்றங்களை அப்படியே பிரிக்லிங் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில், அதை பிரித்தெடுத்து நம்ம நிரப்பப்பட்ட பாலித்தீன் பையிலையோ இல்லை எனி கண்டெய்னர் சீலிங் கண்டெய்னர்லையோ நம்ம நட்டு வச்சுட்டு அதை 3-4 மாதங்களுக்கு வளர்த்த முயற்சியில் ஒரு 2-3 அடி உயரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாற்றுகள் நடுவதற்கு தயாராகிறது இல்லையா. குளோனிங் முறையில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியில் என்ன பண்ணுறோம், தேர்வு செய்யப்பட்ட மரத்தை உட்குவாலிட்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி டெஸ்டிங் பண்ணி எங்கே இண்டஸ்ட்ரி டெஸ்டிங் சூட்டபிள், இண்டஸ்ட்ரி வந்து ஓகே இந்த மரம் நன்றாக இருக்கிறது இதை எடுத்து செல்லலாம் என்று சொல்கிறாரோ அந்த மரத்தில் வந்து கட்டிங்ஸ் கொண்டு வந்து, அந்த கட்டிங்ஸ் எப்படின்னா மரத்துடைய மெச்சூர் கட்டிங்ஸ் எடுக்கிறது இல்லை, இந்த வெட்டக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய மருதாம்பு இருக்குல்ல, மருதாம்பில் இருக்க அந்த ஏபிக்கல் ஷூட்ஸ் என்று அழைப்பார்கள், அந்த கட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை ரூட் பண்ணி அந்த ரூட்டட் கட்டிங்ஸை தாய் நாற்றங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தாய் நாற்றங்களில் 3 மாதங்களுக்கு அப்புறம் அந்த நுனிக்கிளைகளை மட்டும் கட் பண்ணி நாற்றுகளை உருவாக்கி, அப்படி உருவாக்கும் பட்சத்தில் அந்த நாற்றுகள் குளோனோ நாற்றுகள் விதை மூலம் உற்பத்தி செய்வதை விட வேகமாக வளரக்கூடியது, ஒரே ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டி, அதாவது மரமடு மாறாமல் ஒரே மாதிரி வளரக்கூடியது, வேகமாக வளரக்கூடியது. அப்போ என்னாகும், மெச்சூரிட்டி ஒரே மாதிரியாக இருக்கும். நமக்கு தேவையான அந்த சிலிண்ட்ரிக்கல் போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நாற்றங்கால் ரெடி ஆயிடுச்சுன்னா வளர்ப்பு முறைகள், இந்த வளர்ப்பு முறைகளை பொறுத்தளவு இந்த மரம் வந்து என்னென்னா வேகமாக வளரக்கூடிய மரம், ஆனால் பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும்,

கொஞ்சம் அகலமாக கிளை விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அகலமாக கிளை விடுறதுனால இந்த மரத்தை எங்க வளர்க்கலாம்னா 12 அடிக்கு 12 அடி. எனக்கு நிலம் கம்மியா தான் இருக்கு, 12 அடி விட்டோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் மரம் குறைஞ்சிடும்னா 10 அடிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. காரணம் என்னன்னா மரம் உரசிக்கிறோம், நாளைக்கு மரம் பெருக்காது. அதனால 12 அடிக்கு 12 அடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு 290 மரம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் பிராக்டிசஸ் மரத்தை வளர்க்கறதுக்கு என்ன, விவசாயமே பண்ணாத நிலமா இருந்தா அழகா சட்டி கலப்பை, விவசாயம் பண்ணி கொண்டிருக்க நிலமா இருந்தா கொக்கி கலப்பை போட்டுட்டு மண்ணை உட பிறகு நல்ல ஒரு 12 அடிக்கு 12 அடி இடைவெளியில அழகான குழி, ஒரு 1.5 அடி குழி. ஏன்னா இந்த நாற்று பத்து பாத்தீங்கன்னா 2 அடியிலிருந்து 3 அடி நாற்றுகள் இருக்கும். கொண்டு வந்து அந்த நாற்று வாங்குறப்ப பாத்துக்கணும், இந்த ரூட் காயில் வருஷ கணக்கில் இருக்கிற நாத்தெல்லாம் வாங்கிடக்கூடாது. என்ன ஆகும், அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேரெல்லாம் சுத்தி சுத்தி சுத்தி மரத்தோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வந்து கரெக்டான பருவத்துல நாற்றங்காலை உற்பத்தி செய்து கரெக்டான பருவத்தில் நடணும். அப்ப கொண்டாந்து இந்த குழியில வந்து 1.5 அடி குழியில நீங்க தொழு உரம், நம்ம ஏதாவது உரம் போடணும்னு நினைச்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50-75 கிராம் யூரியா போட்டுட்டு, வேப்பம் புண்ணாக்கு கம்பல்சரியா ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, பவுடர் வேப்பம் புண்ணாக்க போட்டு நல்லா மண்ணோட மிக்ஸ் வச்சு அந்த நாற்றை நட்டு தண்ணி விட்டாச்சுன்னா மழை காலத்தில் நடுவது நல்லது. அதற்கப்புறம் இந்த மரம்லாம் மகாகனி மரம்லாம் ட்ரைலாண்டுக்கு ஆகாது. ட்ரைலாண்டில் வளர்ந்தாலும் என்ன வளர்ச்சி இருப்பதில்லை, ப்ரொடக்டிவிட்டி என்று அழைப்பார்கள். ஒரு மரம் குறைந்தபட்சம் 10 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம் வந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி. ஆனால் இன்றைக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவலே எங்கே போயிடுச்சு, 25 மீட்டருக்கு போயிடுச்சு. 25 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம், ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஆண்டுக்கு 25 மீட்டருக்கு மரம் வளர்ந்தா தான் அதுக்கு பேர் ஃபாஸ்ட் குரோயிங். அந்த அளவுக்கு பேஸ்லைன் ப்ரொடக்டிவிட்டியே கூடிருச்சு. அந்த கூடுவதற்கு இந்த மரங்கள் என்னன்னா தண்ணி வசதி உள்ள இடத்துல மட்டும் இந்த மரத்தை நடுவது நல்லது. ரெண்டாவது, எந்த மாதிரி மண்ணில் நடலாம், இந்த மரத்தை பொறுத்தளவு எல்லா வகையான மரங்களுக்கெல்லாம், களிமண் பூமி ஆகட்டும், கோஸ்டல் ஏரியாவாகட்டும், அலுவியல் ஆகட்டும், ரிவரைன் ஆகட்டும், ஃபெர்டைல் வண்டல் மண் ஆகட்டும், மணற்பாங்கான பகுதி ஆகட்டும், எல்லா மரத்துக்கும் வரும். அந்த மணற்பாங்கான பகுதியிலலாம் என்ன ஆகணும், ஆழமாக நட வேண்டும். காத்தடிச்சிச்சுன்னா செடி சாஞ்சிரும், ஆழமாக நட வேண்டும். மற்ற இடங்கள்லாம் நட்டுட்டு வடிகால் வசதி ஏற்படுத்தி விடணும். தண்ணி நிற்கிற இடத்துல கூட இந்த மரம் தாங்கி வளரக்கூடியது. ஆனாலும் பல நாள் 3 மாசம் 4 மாசம் தண்ணி நிற்கும் சார்னா இந்த மரம் திருப்பி வந்து பிரச்சனைக்குரிய மரம். அப்ப என்ன ஆகும், அங்கெல்லாம் வடிகால் வசதி ஏற்படுத்தி வர வேண்டும். இது வந்து மரத்தை நட்டாச்சு. இப்ப மரம் மேலாண்மை, இந்த மரம் என்னன்னா நிறைய கிளைகள் வரும். சில இடத்துல எங்கெங்கெல்லாம் விதை மூலமாக நாற்று நடப்படுகிறதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ் அடிப்பகுதியிலிருந்து 2 மதமான கிளைகள் வரும். அப்படி கிளைகள் வரப்படி என்ன பண்ணணும், 6 மாதத்துக்கு 12 மாதங்களுக்குள்ள ரெண்டுல எது நேராக ஸ்டேடியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த மரத்தை மட்டும் வச்சுட்டு இன்னொரு மரத்தை கட் பண்ணி விட்டுரும். அப்பதான் வந்து என்ன ஆகும், இந்த மரத்துடைய உற்பத்தி பாதிக்காம மரத்தோட வளர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கிறோம். மரத்துடைய தன்மை இருக்கல, இந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிட்டுருக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனால என்ன ஆகும், இந்த கிரெயின் குவாலிட்டி எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல வரும். ஸோ அதனால என்ன ஆகும், அட்ராக்ஷன் கம்மியாகும். அந்த மாதிரி இந்த மரம் மேலாண்மை இருக்குல்ல, குறிப்பா வந்து கிளை மேலாண்மை, கிளை நிறைய கிளைகள் வரும், நிறைய இலைகள் வரும். அப்ப என்ன ஆகும், பருவத்தே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல நீங்க ப்ரீ ப்ரூனிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்தாச்சு, அந்த ப்ரூனிங் மிஷின்ல வச்சு நீங்க 25-30 அடி முடிக்க நீங்க ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பக்க கிளைகளை அறுத்து விட்டுட்டு அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை அப்ளை பண்ணலாம். இல்லையா வேப்ப எண்ணெய் இல்ல என்ன புங்க எண்ணெய், இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து அந்த இடத்துல தடை விட்டு என்ன ஆகும், அங்க இருக்க பூச்சி எல்லாம் உள்ள போகாது, அங்க புது வர கணு கூட வராது. ஏன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் அன் ஆன்டி ஆக்சிடன்ட். ஸோ அந்த மாதிரி சில இடத்துல கெமிக்கல் கூட பண்றாங்க, ஆன்டி ஆக்சிடன்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் கெமிக்கலை போட்டு ஸ்ப்ரே பண்றாங்க, பண்றப்ப வராது. சில டைம்ல என்ன ஆகும், சில பேருக்கு கெமிக்கல் அடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் மரங்களை, எண்ணெய் வித்து மரங்கள் இருக்க எல்லா எண்ணெயிலுமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த எண்ணெயை வந்து தடை விட்டீங்கன்னா புதுசா வரக்கூடிய கிளைகள் நிப்பாட்டப்படும், அதுல வந்து பூச்சி நோயெல்லாம் வராம இருக்கும். ஸோ அதனால இந்த கிளை மேலாண்மை மிக முக்கியம். பெரு இலை மகாகனி சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா மா இலை மாதிரி பெருசா இருக்கும். இந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து விதமான தட்பமண்டல பகுதிகளுக்கு வளர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம். ஆனா என்ன வேணும், நல்ல ரகங்களை கொண்டு பிடிக்க வேணும். SM18 என்ற புதிய ரகத்தை வந்து மேட்டுப்பாளையம் வனக்குளரில கண்டுபிடிக்கிறார்கள். SM18 சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா 18. இந்த மரத்தை குளோனிங் பண்ணி இந்த குளோனிங் முறையில் நாற்றுகள் உற்பத்தி செய்யறோம். இதை இந்த எபிசோட கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இல்ல அனைத்து பயனாளிகளுமே வனக்குளிருக்கு ஒரு முறையும் விஜயம் செய்து இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து அதற்கு விவசாயம் செய்தால் உண்மையிலேயே உங்களுடைய நிலம் நன்றாக உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக வருமானம் பெருக்கப்பட்டு வேளாண் காடுகள் சார்ந்த வருமானம் என்பது இன்று காலத்தின் கட்டாயம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தேவையான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இவை அனைத்திலுமே மரம் சார்ந்த விவசாயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்த்த சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா என்று அழைக்கக்கூடிய பெரு இலை மகாகனி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். ஏன்னா வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து தட்பவெப்ப நிலையிலும் வளரக்கூடிய மரம், நல்ல பயனுள்ள மரம்,

0: நல்ல மார்க்கெட்டை மட்டும் உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தால் உண்மையிலேயே இந்த மரம் ஒரு பணப்பெயரே என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய 18வது எபிசோட்ல தடிமர பயன்பாட்டுல மகாகனி மரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய வளர்ப்பு முறைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்ன, இப்படி பல விஷயங்கள் சொன்னாரு பார்த்திபன் சார். இத பத்தின இன்னும் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள் இருக்கு, அதெல்லாம் நாம அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம்.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: வானிலையை அறிந்து அதற்கு தகுந்தவாறு பயிர் நிர்வாகம் செய்யும் பொழுது வானிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பெரிதளவில் தவிர்க்க இயலும். இந்த வகையில் வேளாண் வானிலை முன்னறிவிப்பு விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கவும் பயிர் இழப்பை தடுக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. வானிலை முன்னறிவிப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான எதிர்காலத்திற்கான வளிமண்டல நிலைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னரே கணித்து கூறுவது வானிலை முன்னறிவிப்பு எனப்படுகிறது. காற்றின் ஈரப்பதம், காற்று வீசும் திசை, காற்றின் வேகம், மழையளவு, மேகமூட்டம், காற்றின் வெப்பநிலை ஆகிய காரணிகளை பற்றிய விரிவான தகவல் வானிலை முன்னறிவிப்பில் அளிக்கப்படும். வானிலை முன்னறிவிப்பின் வகைகள். வேளாண்மைக்கான வானிலை முன்னறிவிப்பு பல்வேறு கால அளவில் விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. வானிலை முன்னறிவிப்பிற்கு கணக்கில் கொள்ளப்படும் நாட்களை கருத்தில் கொண்டு வானிலை முன்னறிவிப்பு பொதுவாக கீழ்காணும் மூன்று வகைகளாக பிரிக்கலாம். குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு, மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு, நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு. முதலில் குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பில் விவசாயிகள் அடுத்து வரும் 1 முதல் 3 நாட்களுக்கான வானிலை பற்றிய தகவல்களை பெறுவர். காலநிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகள் உடனடியாக அதற்கேற்ற மேலாண்மை உத்திகளை கையாள முடியும். எடுத்துக்காட்டாக சூறாவளி, புயல் போன்றவை அறிவிக்கப்படும் போது பயிர் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உத்திகளை மேற்கொள்ள இயலும். விதைப்பு மற்றும் அறுவடை செயல்களை இந்த முன்னறிவிப்புக்கு தகுந்தபடி திட்டமிட முடியும். மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பில் அடுத்து வரும் 3 முதல் 10 நாட்களுக்கான காலநிலை விவரங்கள் முன்னறிவிப்பாக அளிக்கப்படும். இதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பயிர்களுக்கு செய்ய வேண்டிய மேலாண்மை உத்திகளை நீர்ப்பாசனம், உரமிடுதல், பூச்சிக்கொல்லி, மருந்து தெளித்தல் திட்டமிட்டு செயல்படுத்தலாம். இதன் மூலம் வேளாண்மை இடப்பொருட்கள் விரயமாவதை தவிர்க்கலாம். மேலும் பயிர்களை சேதத்தில் இருந்தும் பாதுகாக்க முடியும். அடுத்ததாக நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பு அடுத்து வரும் 10 நாட்கள் முதல் ஒரு பருவம், அதாவது 3 மாதங்கள் வரையிலான காலநிலையை அளிப்பதாகும். இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அந்த பருவத்திற்கான உகந்த பயிர்களை தேர்வு செய்து பயிரிடலாம். மேலும் காலநிலைக்கு ஏற்ப பயிர் மேலாண்மை உத்திகளை திட்டமிடலாம். வேளாண்மையில் பயிர்களை தேர்வு செய்வது முதல் அறுவடை செய்வது வரையான அனைத்து நிலைகளிலும் காலநிலை முக்கிய பங்காற்றுகிறது. முதன்மையாக பருவத்திற்கு ஏற்ற பயிர் ரகத்தை சரியாக தேர்வு செய்வது அவசியம். இவ்வாறு பயிர் ரகங்களை தேர்வு செய்வதற்கு நீண்ட கால வானிலை முன்னறிவிப்பு பயன்படுகிறது. பயிர் தேவையை சரியாக செய்யாத பட்சத்தில் பயிர் வளர்ச்சியின் போது அதிக பூச்சிகள் மற்றும் நோய்கள் தோன்றும். மேலும் விளைச்சல் கணிசமாக குறையும். நிலங்களை உழவு செய்வதற்கு தகுந்த ஈரப்பதம் தேவைப்படுகிறது. குறிப்பு

0: பாக மானாவாரி வேளாண்மையில் விவசாயிகள் தகுந்த நேரத்தில் உழவு செய்யவில்லை என்றால் அந்த பருவத்தில் பயிர் செய்ய இயலாமல் போய்விடும். நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்றவற்றை வானிலையை பொறுத்தே திட்டமிட வேண்டும். அவ்வாறு திட்டமிடும் போது நீரை சேமிப்பதுடன் அதிக நீரால் பயிர் அழுகுதலையும் தடுக்கலாம். அதே போல் மழை வருவதை முன்கூட்டியே அறிவதன் மூலம் உரமிடுதல் மற்றும் பூச்சி மருந்துகள் தெளிப்பதை தவிர்த்து உர விரயத்தை தடுக்க முடியும்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.

0: இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகைமாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் 12 தொடங்கி 14 வரை நடைபெற உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஊட்டி FM 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும். தலை இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. உங்களுடைய பாடல்களை 80s 90s பாடல்களை நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கால் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பாக பல ஃபோன் கால்ஸ் இங்கே வந்துட்டுருக்கிறத நான் பார்க்குறேன். புது நேரில் இருந்தீங்கன்னா நீங்கள் நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணலாம். 9344-9001018 அப்படின்ற நம்பர்லையோ, அல்லது 9342-9001018 அப்படின்ற நம்பர்லையோ, அல்லது 8300-1901018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா பாடல்களை கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக உங்களுடைய கால் நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை கேட்டு மகிழக்கூடிய நேரம் தான் இது. முதல் நேரத்தை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் விசத்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுவாணித்தாளர் நரசிபுரம் NK கந்தசாமி.
0: சொல்லுங்க கந்தசாமி, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நானும் சூப்பரா இருக்கேன்.
1: ஊட்டி மாதிரி இப்ப ஜில்லுக்கு சார், பகல்ல வெயில் பட்டை கிளப்புது,
0: நைட்ல நல்லா
1: மழை பொய்த்து போச்சுங்க. நான் ஒரு விவசாயி, விவசாயிக்கு தென்மேற்கு பெருமழை தான் அதிகமா எங்களுக்கு உதவி பண்ணும். இந்த வருடம் பொய்த்து போச்சு சார்.
0: அப்படிங்களா, கவலைப்படாதீங்க, மீண்டும் உங்களுக்கு வழி பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பாடுறது?
1: நம்பிக்கையோட தான்
0: இருக்கிறேங்க
1: சார். நான் ஒரு இது சொல்றேங்க, மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே நீக்கும். இந்த கருத்தினை தத்துவத்தை கொண்ட பாடல் பாட்டி சொல்லை தட்டாதே படுத்துருந்து, டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே.
0: தாத்தா சொல்லி, தாத்தா சொல்லியும் தட்டக்கூடாது இல்லைங்களா?
1: ஆமாங்க. அந்த கருத்தினை தன்னகத்தை கொண்ட பாடலை ஒலிபரப்புங்கள்.
0: கண்டிப்பா, தாத்தா சொல்லியும் தட்ட

0: இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான். இந்த பாட்டை கேட்கும் போது பல விஷயம் மைண்ட்ல ஓடும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: எட்டு மணி 11 நிமிஷம் ஆனாலும் விறுவிறுப்போடையும் சுறுசுறுப்போடையும் கிறுகிறுப்போடையும் நீங்கள் கால் பண்ணிட்டுருக்கிற அந்த லைட் பிளிங்க் வந்து அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறீங்கன்னு அந்த சுறுசுறுப்போடையே அடுத்த நைட்டை நம்ம பேச போகிறோம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, நாங்கள் நலம் சாரா.
0: நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர் அதிமுகத்தை பார்த்து பார்த்து ரொம்ப நாளாச்சு.
0: ரொம்ப சொல்லுங்க, என்ன என்ன பண்ண
1: அவர்கள். ஆனால் அது போய் வானொலிக்கு பாடலை கேட்கும் பொழுது அவர்கள் மாற்றி நான் அறிந்து சந்தோஷப்படுகிறேன்.
0: ஓகே, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: அன்பு அறிவிப்பாளரே, குரலை கேட்கும்போது உங்க ஆசை முகம் மனதிலே வருகிறது.

0: சேர்த்து கேக்குறீங்க
1: இந்த பாடல் நண்பர்களுக்கும் நான் வணக்கம் போல சொல்லுவார் ராமகிருஷ்ணன் ஆத்தங்குடி கனக சபாபதி மற்றும் இப்பொழுது நீலகிரியில் வந்து
0: நன்றி நன்றி எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டு இருக்குது
1: உங்களுக்கும் சேர்த்து நன்றி வணக்கம்
0: நன்றி.

0: 8:18:18 வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு சார்.
0: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க? அருமையான பாடல கேட்க போறீங்க? எத்தனை பேர் சேர்ந்து பாடல கேட்க போறீங்க?
1: மனைவி ரேவதி, என் பசங்க சபரீஷ் லோகேஸ்வரன்.
0: சபரி, லோகேஷ், மனைவி எல்லாம் சேர்ந்து கேட்கக்கூடிய பாடல், என்ன பாடல்
1: சார்? எனக்கு உதயகீதம் படத்துல இருந்துங்க சார். உதயகீதம் படத்துல இருந்து சார். சங்கீத மேகம் நேரம் அந்த பாடல் சார், மோகன் பாடல்.
0: நீங்க வேற ஒரு பாடலை முடிவு பண்ணி வச்சிருந்துட்டு இதை கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: மனைவி வந்து மோகன் பாடல் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: பரவாயில்ல, மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டை நீங்க கேட்க போறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: இல்லனா நைட்டுக்கு டின்னர் கிடைக்காது.
1: டின்னர் கிடைக்காது,
0: சாப்பாடு
1: கிடைக்காது.
0: மிக்க நன்றி. அவங்க யாராவது பேசுறாங்களா?
1: மணி பேசுறாங்க.
0: அவங்க பசங்க? பசங்க
1: மணி பேசுறாங்க.
0: சரி சார், கொடுங்க.
2: ஹலோ.
0: உங்க பாடல் வேணும்னு சொல்லி அவரை ஒரு மிரட்டு மிரட்டுனீங்க, அப்படிதானே?
2: அப்படி இல்லைங்க சார்.
0: அவர் தான் உங்களை மிரட்டுறாரா? அன்பான மிரட்டல்
2: அப்படிதானே?
0: சரி சரி, இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: மனைவிக்கு மோகன் பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: ஓகே, மிக்க நன்றி.
0: நன்றி.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. அடுத்தது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கோயம்புத்தூர்ல செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார். வெயில்தான் சார், அதாவது பட்டை கிளப்புதுங்க சார், மண்டையெல்லாம் குழந்து போக மாட்டேங்குது சார்.
0: 8:25 வெயில் இருக்காது
1: இருந்தக்கு இப்போ உப்பசமா சார், பயங்கர உப்பசமா இருக்கு சார். மச்சனமெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டைய குழந்தை மாட்டேன்.
0: பாடல் கேளுங்க, கூல் ஆயிடுவீங்க.
1: அப்புறம் அந்த மாதிரி போடுது சார்.
0: பாடல் கேட்டா கூல் ஆயிடுவீங்களா?
1: என்ன
0: பாடல், என்ன படத்துல இருந்து?
1: நான்
0: போட்டு நீங்க கேக்கணும்னு ஒரு இது இல்லையா?
1: என்ன
0: வேலை செஞ்சுட்டே பாடல் கேக்க? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்ன்ற மாதிரி, கைத்தறி ஒன்றை கற்றுக்கொள், அந்த பட்டு புடவை நீ ஏற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி. கைத்தறி தறியில என்ன ஓடிட்டு இருக்கு? என்ன கலர் ஓடிட்டு
1: இருக்கு?
0: சரி, நீங்க அத தொழில் பண்ணிட்டு நீங்க பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நீங்க சொன்னீங்க பழம் கைத்தொழில் கற்றுக்கொள், இந்த இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செல்லுபடி ஆகுது இல்லைங்க சார்.
0: என்ன செல்லுபடி ஆகும் அப்புறம்?
1: அதாவது எங்க தொழில் பாத்தீங்கன்னா ரொம்ப நடுவஞ்சுட்டே வருது சார்.
0: ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலை கேட்டலாமா?
1: நன்றி.

0: இனிமையான பாடல்களை நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. பாடலை கேட்கலன்னா மனசுக்குள்ளேயும் மைண்ட்லேயும் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த நேட்டை கேட்டால் தான் தெரியும். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அழகான இரவு வணக்கம் சார்.
0: அழகான இரவணம் வணக்கம். நீங்கள் லைனில் வரதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள்
1: சார். அது பாட்டு லைன் கொடுக்காதனால மனசு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது சார். நீங்க இப்ப லைன் நம்ம உள்ளூர்
0: லைன் கொடுக்காது.

0: ஒரே நேரத்தில் கேட்கலாம். 1000 பேர் கேட்ட பாடல ஒரே நேரத்தில் 1000 பாட்டையும் போட முடியாது.
1: முடியாது. 12 பாட்டு கொடுக்கிற நேரத்தில் அதுல எங்களுக்கு ஒரு சின்ன வழி கொடுத்தீங்கன்னா,
0: அதே மாதிரி 500 பேர் யோசிச்சீங்கன்னாக்க என்ன பண்ண முடியும்? அதனால நீங்க இல்ல என் பாட்டு வேணும் அப்படின்ற புடிவாதத்தோட நீங்க கேக்குறீங்க.
1: எல்லா நேரமும் லைன் புடிச்சிரலாம்.
0: எல்லா நேரமும் லைன் புடிச்சிரலாம்.
1: கண்டிப்பா 12 நேர லைன் புடிச்சி கேட்டுருவாங்க.
0: சரி, நீங்க எப்படி எப்படி எல்லாம் கேட்ச் புடிச்சி எப்படி எப்படி எல்லாம் பாடல கேக்குறீங்க, அப்படி எல்லாம் பாட்டு கேட்டு உங்க மன நிறைவு பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த படம் என்ன பாட்டு?
1: எனக்கு சிகரத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும் நினைத்தாலே நினைத்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் தங்களுக்கும் சேர்ந்து ஒரு இனிமையான பாடல் அகரம் மாச்சி.
0: நன்றி,
1: மகிழ்ச்சி.

0: 8:38 ஆயிருக்குது. யார் அடுத்த நேயர், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம் சார்.
0: வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: பாட்டெல்லாம் அருமையா போட்டுட்டு இருக்கீங்க, நேயர்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி.
0: உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: என்னுடைய விருப்ப பாடல் நான் போட்ட சவால் படத்திலிருந்து சுகம் சுகமே என்ற பாடல்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கேட்டலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம் தான் இது. அந்த பாடலை அடுத்த பாடலாக நான் இதை தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க போகிறோம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சென்னையிலேருந்து ராஜேஷ் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ்
1: சார். எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா மீரா பாடல் பார்த்தீங்கன்னா ஓ பட்டர்ஃப்ளை
0: சார். அந்த பாட்டு தான் போடணுமா இல்லை அதை விட வேற ஏதாவது பாட்டு பெட்டர் பாசாங்க ஏதாவது இருக்கா? இந்த பாட்டு தான் வேணும்ன்ற ஒரு பிடிவாதத்தோட இருக்கிறீங்க. சரி, இன்னைக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது.
0: ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது இருக்கா?
1: நல்ல விஷயம் கேட்டா ஒரு சில நண்பர்களோட எனக்கும் அவருக்கும் சின்ன மனஸ்தாபம் வந்துச்சு.
0: சமாதானம்
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரே எனக்கு கால் பண்ணி சாரி சொல்லிட்டு அது நல்ல விஷயம் நினைக்கிறேன்.
0: சரி, அந்த சந்தோஷத்தோட அந்த நண்பர் பேரும் சொல்லிட்டாக்க அந்த பாடல அவருக்கே போட்டுக்கலாம்.
1: உங்களுக்கு
0: ஓகே, சரி, உங்களுக்காகவும் அந்த உங்க நண்பர் காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி.

0: பட்டர்ஃப்ளை சாங் கேட்டு முடிக்கக்கூடிய நேரம் 8:49:29. அடுத்த நேரத்தை நம்ம பேச போறோம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க சத்யநாராயணன்
1: சார். படம் வந்து மெல்லத் திறந்த கதவு, பாடல் வந்து கோடுவதும் கண்ணனுக்கு.
0: ஓகே, இது நாள் நல்லா நாளா இருந்ததா உங்களுக்கு? உங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாக்கணும்ன்றதுக்காக, கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதை கேட்டதுதான். மாற்றுக்கருத்தை இல்ல, அனைத்து நாட்களும் இனிமையான நாட்கள்.
1: நன்றி.
0: தேங்க்யூ சார்.

0: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு வந்தாச்சு. யார் அந்த லக்கி காலர் அப்படின்னு கேட்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் சார். எப்பவும் கேட்டு நான் எவ்வளோ கண்டிப்பாக மணி பேசணும் சார்.
0: சொல்லுங்க மணி.
1: எனக்கு என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு வந்து கண்ணே நவமணிங்கிற வாட்டுவீங்க சார்.
0: கேட்டுடலாமா?
1: ஆ கேட்கலாம் சார், கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

கேட்ட பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நாளை மாலை 8:05 நீங்கள் கேட்கலாம். நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவேறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: சார்ந்ததுன்னா இப்ப நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா 166 ரூபாய் அப்படின்னு போட்டு உங்களோட கணக்குக்கு நான் பணம் அனுப்புறேன், யூபிஐ மூலமா பணம் அனுப்புறேன். நான் உங்களுக்கு வேற விதமாகவும் பணம் தரலாம். இந்த இ ருபி இருந்தா உங்களுக்கு 166 ரூபாய்னா ஒரு 100 ரூபாய், ஒரு 50, ஒரு 10, 3, 2 ரூபாய் இதே வடிவத்துல உங்களுக்கு நான் அனுப்பலாம். இந்தியாவில் வந்துவிட்டு இது அவ்வளவு சூடாகாம இருந்தது, இப்ப நல்லா பரவலா வந்து
1: சிறப்பம்சம் என்ன சார்?
0: இது வந்து அந்த பணத்தை கையாளுற ஒரு எண்ணமே எனக்கு இருக்கிறது. வெறும் 166 ஒரு எண்ணாக இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு 101 ரூபாய் அன்பளிப்பு தரணும்னு நினைச்சா ஒரு 100 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் தாளையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது. அதனால்தான் உளவியல் சார்ந்ததுன்னு சொன்னேன். அதை அப்படியே செலவழிக்கணும்னு மக்கள் நினைக்கலாம். அதனால இ ருபி என்பது வருங்காலத்துல அது நிறைய வரும். நாம எப்படி போய் ஒரு நெட் சென்டர்ல போய் பயன்படுத்தினோமோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு 101 ரூபாய் ஒரு 100 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் காயினாவும் அனுப்புங்கம்மாங்க. அரசாங்கத்திற்கு மறைமுகமாக கோடிக்கணக்கில் சேமிப்பு. ஏன்னா நோட்டு அடிக்கவே வேண்டாம், அழுக்கு நோட்டு பிரச்சனை கிடையாது.
1: ஆல்ரெடி வந்து யூபிஐ வந்ததுனாலயே சார்
0: நிறைய
1: நோட்டு பிரச்சனை, சில்லறை பிரச்சனை அதெல்லாம் இல்லாம
0: இல்லாம போயிடுது. இப்போ ஒரு கடையில் போய் நான் 37 பைசா கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மீதி இருக்கக்கூடிய 13 பைசாவை எட்டனா இருந்ததுன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வந்து விட்டது. அதில் கூடுதல் இந்த ருபி வடிவத்தில் இருப்பது, அது 2000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. காயின்ஸும் இருக்கு. அது ஒரு குழந்தைகள் சேமிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. அதனால தான் நான் உளவியல்ங்கிறதையும் சேர்த்தேன். ஒரு சாதாரண யூபிஐ பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த தொகையில் என்னால் அனுப்ப முடியும் என்கின்ற பொழுது அது ஒரு திருப்தியை தருகிறது. பணத்தை கையாள்ற மாதிரி இருக்கு. சிந்தட்டிக் மணிங்கிற பொழுது நம்ம கூட செலவிச்சிடும், கார்டை நம்ம பயன்படுத்துகிற பொழுது நம்ம கிடுகிடுன்னு செலவிச்சிடும். ஆனால் ரூபாயாக எண்ணி தர்ற பொழுது நம்ம செலவழிக்கணுங்கிறது கொஞ்சம் எண்ணி தருகிறது, அப்போ நம்ம கொஞ்சம் யோசிப்போம்னு சொல்லுவாங்க. அதனால அரசாங்கத்திற்கு மறைமுகமான சேமிப்பு, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிறது தான் மக்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கு. உளவியல் ரீதியாக அது இருக்க வேண்டும். பணத்தை கையாளுகின்ற மனோபாவம் என்பது வளர வேண்டும்.
1: நிச்சயமா சார், சிரமமான காலகட்டங்கள்ல ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வந்து நமக்கு உதவி இருக்கு அப்படின்றத அந்த கோவிட் காலகட்டத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு காலகட்டத்துல எல்லாத்தையுமே வந்து நம்ம யூபிஐல வந்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது ஜன்தன் வங்கி கணக்கு இருந்ததுனாலயே நிறைய மக்கள் பாதிப்புல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: ஒரு அரசாங்கம் மானிய தொகையை கொடுக்கணும்னு நினைச்சாலோ அல்லது உதவி தொகையை, இது போன்ற ஆபத்து சமயத்தில் மீட்பு உதவி தொகையை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலோ, வங்கியில் இப்ப இருக்கக்கூடிய மெத்தட் படி இன்ஸ்டன்டேனியஸ் எனப்படுகின்ற அந்த கணத்திலேயே எல்லா கணக்கிற்கும் ஒரு சேர பணத்தை அனுப்பி விடலாம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மானியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஒரே இரவுல அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆஃப் மணி இமீடியட்லி என்பது ஒரு தொழில்நுட்பத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நன்மைன்னு நம்ம சொல்லலாம். அது மக்களுக்கு பயந்திருக்கிறது. ஜன்தன் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எந்த அளவிற்கு இது பலம் தருகிறது. கிராமப்புறங்களில் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, அதை வங்கியில் போட்டு வைக்கலாம். வங்கியில் 10 ரூபாயை கூட நம்ம போய் எடுக்கலாம். முன்னாடிலாம் 10 ரூபாய் எடுத்தாக்க ஒரு சார்ஜ் போடுவாங்களோன்னு பயணம், இப்போ அது கிடையாது. இந்த கணக்குக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. பணத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறத தான் அவங்க விரும்புகிறோம். பெண்கள், குடும்பம், சமூகம், நாடு, இந்த 4 நிலைகளிலும் இந்த கணக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டம் நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம், நாமளும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலயும் வெளிப்படைத்தன்மையை இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு சரியா போய் சென்றடைஞ்சிருது. இன்னொன்னு, இந்த இடைத்தரகர் குறுக்கீடு இல்லாம எல்லா விஷயங்களுமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது அப்படின் போது எந்த அளவுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கறது உறுதி செஞ்சிருக்கு சார்?
0: ஒருத்தருடைய கணக்கிற்கு பணம் போயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உடனடியாக சொல்லிவிட முடியும். ஒருத்தருடைய கணக்கிலிருந்து பணம் வேறு யாராவது எடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். யார் கவுண்டருக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம், இல்லை யார் கார்டு போட்டு எடுத்தாங்கிறதையும் கண்டுபிடித்து விட முடியும். இந்த காரணங்களினால் அரசு ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருடைய கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது உதவியது. அது வங்கி கணக்கு இருக்கின்ற பொழுது மெல்ல மெல்ல மக்கள் தங்கள் கையிலே பணத்தை வைத்து கொண்டு

0: வேண்டும் என்கின்ற எண்ணமே மாறிவிடும். பலன்கள் அவர்களை சென்று அடையும். உதவி தொகைன்றது மாத்திரம் அல்ல, ஒரு மானியத்தை இதன் மூலமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக உர மானியம் தருகிறோம். ஒரு ஏரியாவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விநியோக அமைப்பு இருக்கிறது என்றால், அந்த விநியோக அமைப்பிற்கு பணத்தை செலுத்தி விட்டு உர மூட்டை வெளியே செல்வது போன்று பண்ணிவிடலாம். வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் கிடைப்பது, வரி சலுகை இவையெல்லாம் சரியா இருக்கும். இப்ப எல்லாருமே ஜிஎஸ்டியில பதிவு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, 40 லட்சத்திற்கு மேல இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி பதிவு செய்திருப்பவர்களுக்கு வங்கி கணக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஜன்தன் கணக்கிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒருவர் போவார். அவரை எப்பவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, டிபெண்டன்சியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஒருத்தர் ஜன்தன் கணக்கு ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக ஒரு சிறு வியாபாரம் செய்யணும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வியாபாரம் செய்யணும். இப்போ நான் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறேன், இந்த கணக்கு மற்ற கணக்குகளுக்கு எந்த விதமும் தொடை போகவில்லை, நான் தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சியை வச்சு ஏதோ ஒரு அழகான பொருளை செய்திருக்கிறேன், அதுக்கு இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. மிகப்பெரிய கோப்பைன்னு தேநீர் கோப்பைன்னு சின்ன கொட்டாங்கச்சின்றத வச்சு பண்ணிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க.
1: அது ஒரு தொழில் முனைவு தருது.
0: அவங்க எங்களுக்கு இது எந்த விதத்தில் பயனாகிறதுன்னு நம்ம பொருளை வந்து அமேசான்ல போட்டு நம்ம வாங்கினா கூட அது வருது. இதை நம்ம சாதாரணமா பாக்குறோம். இதுக்கு மேலை நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறது, எங்க நாட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. அத இந்த ஜன்தன் கணக்குக்கே அவங்களால அனுப்ப முடியும்.
1: அதற்கான பணத்தை
0: கிராமத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சுய உதவி குழுக்கள் மாபெரும் முன்னேற்றத்தை அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுய உதவி குழுக்களினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் ஒருவர் வங்கி மேலாளரை பார்த்து கடன் கேட்கிற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் நிறைய முனைவர், யார் இவர், எந்த ஊர்க்காரர் அப்படின்னு. 20 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவா போற பொழுது உடனடியாக கிடைத்து விடும். அதனால சுய உதவி குழுக்கள் மூலமாக ஜன்தன் கணக்கு தொடங்கப்பட்டது அதிகமாகி இருக்கிறது.
1: கூடி வாழ்ந்தால்
0: கோடி நன்மை. 20 பேர் வராங்க, 20 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க. அவங்களும் நாம இந்த தடவை கடனை சரியான முறையில் அடைச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தடவை ரெட்டிப்பு பங்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வங்கி கணக்கை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. இது எல்லாம் எந்த இடத்துல வந்தது, 5 ரூபாய் 10 ரூபாய் மினிமம் இருக்கணும், யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தணும், வங்கி என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கணும். இந்த மூணுமே போயாச்சு. எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், எனக்கு 5 ரூபாய் கூட இருக்க வேண்டாம், பூஜ்யத்திலேயே இந்த கணக்கு தொடங்கிடும். ஆனால் ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும். நான் சற்று தள்ளி இருந்தால் கூட பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ன்றவர் என்னுடைய கிராமத்திற்கு வருகிறார்.
1: நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அப்படின்றத உணர்ந்த நம்மளுடைய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு பொன்னான திட்டமாக தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மக்கள் வங்கி சேவைக்காக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க, மக்களுக்கான அறிவுரை அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: இந்த கணக்கு சரியான முறையில பயன்படுத்தணும். நம்ம கையில ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா கூட அதை கொண்டு போய் வங்கியில சேமிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். குறிப்பாக நம் வீட்டு குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கலாம். தந்தை அல்லது தாய் இருவரில் யாராவது ஒரு கண்காணிப்பாளர்ன்ற முதல்ல பண்ணலாம். சேமிப்பு வந்து பெரிய தொகையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆதலால் ஜன்தன் கணக்கு வைத்திருக்க கூடியவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தில் அது பெரிய தொகையாகவே இருக்க வேண்டாம், 1 ரூபாயாக இருந்தாலும் முறை இதை விட சிறப்பாக இருக்கும். உலகத்திலேயே நல்ல முறையில் சேமிக்கின்ற குணத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் தான் சேமிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது. எல்லாமே எதிர்காலம் பற்றின சிந்தனை தான். விதை நெல் என்கின்ற ஒரு கான்செப்ட் உண்டு.
1: ஆமாம்,
0: அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். தஞ்சை பகுதிகளெல்லாம் அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூடையில் விதை நெல்லை போட்டுட்டு மேலே சாணத்தை பூசி இருக்க வைக்கோலால் கட்டி ஓரமாக வச்சுருவாங்க. விதை நெல்லையாப்பா கொடுக்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த விதை நெல்லை எப்படி ஒரு விவசாயி பயன்படுத்துகிறார், அந்த விதை நெல்லை வந்து நிலத்தில் விதைச்சிட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் நம்பிக்கையோடு போகிறோம். ஏன்னா அந்த மண் நான் போட்ட ஒரு நெல்லுக்கு 10 நெல்லை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு. ஆக விதை நெல்லை எப்படி பதப்படுத்தணும்னு தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறான். அதை மனசார எப்படி பாதுகாக்கணும்னு தெரிந்து கொண்டிருக்கிறான். அதை தைரியமாக எங்கே விதைக்க

0: எல்லாம் வச்சு கொடுக்கறியே, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு.
1: நன்றிடா, இந்த யோசனைக்கு பாராட்டிட்டா எப்படி? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கோ அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
0: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
1: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
2: நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இடம்பெறுவது காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. தொடக்கமாக ராமாதயஜூடவே. பத்ராச்சல ராமதாஸ் இயற்றியது. தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து சரவணபவ குருகுகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ரேவகுப்திராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:42 25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கிசையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மித்தின் ஐயா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்தியமும், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அடுத்து அன்பெனும் பிடியில் விருத்தம். அதனைத் தொடர்ந்து ஆரா அமுதே அரசே. ராமலிங்க அடிகளார் திருவருட்பா. ராகமாளிகை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஆத்தாளை என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து காளிக்கூத்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், பெஹாக் ராகம் ஆதி தாளம்.

தாயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் மனோஜ் சிவா அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் புவனா ஒரு கேள்விக்குரிய படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 28.3 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பம் 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பம் 28.6 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவினில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பம் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பம் 27 முதல் 28 செல்சியஸாகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 3ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், நிலநடுக்கம் குறித்த ஒரு பொது விழிப்புணர்வு, பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் ஆனந்த் பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மில்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. ஆடை வடிவமைப்பில் புதிய உத்திகள், அனுராதா அகிலன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து குழந்தை வளர்ப்பில் எது சரி, கண்டிப்பா செல்லமா, உரை வழங்குபவர் வி எஸ் பிரியா, அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துகள். தொடர்ந்து எல் நீனோ, காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்ல ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்களின் உரை இடம்பெறும். தரைவழி ஒலிபரப்பில் 8:05 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மொபைல் ஆப்பில் 8:05-9:15 திரைகானம், 9:30 நாடகமலர், வேரடிமண் நாடகம், எழுதியவர் வசந்தா நாராயணன் அவர்கள், அமைப்பு எஸ் ஆர் குபேந்திரன் அவர்கள். 10:00 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி, டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Saira Mujtaba. India has stepped up its relief operation in flood-hit Nepal, with New Delhi delivering a fifth tranche of emergency material. India's ambassador to Nepal in a social media post shared that the fifth Indian aircraft carrying relief and rescue assistance arrived in the Himalayan nation this afternoon. The aircraft carried an 11-member rescue team equipped with specialized tunnel rescue equipment along with 5.5 tons of essential medicines. The flash floods triggered by the collapse or avalanche of ice and rocks near the Nepal-Tibet border devastated towns and villages in northern and central Nepal on the 26th of last month. The Indian Air Force has carried out several sorties to transport essential supplies to the affected areas. India has also offered specialized search and rescue support. Indian teams have been involved in operations around hydropower tunnels and in forensic efforts to identify victims amid the high number of casualties and missing people. Meanwhile, Nepal Prime Minister Balendra Shah, while speaking in Parliament today, thanked India for its quick response to the devastating flash floods, as rescue teams continue searching for survivors and missing people in some of the worst affected areas. Death toll from the devastating flash floods in the Himalayan nation has risen to 1,200, with over 4,000 people still missing, as rescuers battled rain and debris. Addressing the House of Representatives, Mr. Shah acknowledged the emergency assistance provided by India and China, including relief supplies, technical support, and rescue personnel. The Prime Minister said the devastation caused by the flash floods stands as a stark warning of escalating climate risks in the Himalayan region and called on the international community to share responsibility for mitigating its impacts. Prime Minister Narendra Modi has called for sensitizing urban local bodies to the challenges arising from urbanization, including population growth and future water requirements, and suggested organizing similar Chintan Shivirs for urban local bodies. Mr. Modi today chaired the valedictory session of the two-day National Departmental Summit on Water, organized by the Ministry of Jal Shakti. He called for greater adoption of water-saving technologies. He also suggested dedicated exhibitions and workshops, including exposure to global best practices, to enable Indian manufacturers and stakeholders to develop and scale efficient solutions. The Prime Minister appreciated the intensive two-day deliberations and emphasized that the actionable and time-bound action points emerging from the summit should be pursued through a continuous process of review and learning. In Uttar Pradesh, former commander of Western Air Command, retired Air Marshal Jitendra Mishra, has been appointed as the first CEO of Sri Ram Janmabhoomi Kshetra Trust in Ayodhya today. The appointment was announced after the meeting of the trust held at Maniram Das Chavani in Ayodhya under the chairmanship of Trust President Mahant Nritya Gopal Das. The recipient of Ati Vishishta Seva Medal and Vishishta Seva Medal, Air Marshal Mishra retired on the 30th of April this year. He will be responsible for overseeing the administrative functioning of the trust and handling key operational responsibilities related to the Sri Ram Temple complex. Prime Minister of Belgium, Bart De Wever, will arrive in New Delhi tonight on a three-day visit to India. Prime Minister De Wever is being accompanied by Belgian Minister of Defence, Theo Franken. This will be Prime Minister De Wever's first visit to India since taking office in February last year. He will hold bilateral talks with Prime Minister Narendra Modi tomorrow to discuss the entire spectrum of bilateral relations, including trade and investment, defence and security, and renewable energy. External Affairs Minister S. Jayashankar reached Poland today on an official visit aimed at enhancing bilateral ties. India's ambassador to Poland, Nita Bhushan, welcomed the minister at the airport in Warsaw. During his visit, Dr. Jayashankar will hold talks with Polish Deputy Prime Minister Radoslaw Sikorski. After concluding his engagements in Poland, the External Affairs Minister will travel

0: to Ukraine, where he's scheduled to hold talks with his Ukrainian counterpart, Andrei Sibiha. And the International Cricket Council today moved the inaugural Women's Champions Trophy 2027 to India from Sri Lanka. The six-team event will be played in Mumbai and Vadodara from the 14th to the 28th of February. And that is the end of this news bulletin.
1: All India Radio, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.